0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: சிக்னல் சிகப்பானால் நின்று விடுகிறோம், அதற்காக பயணம் முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. சில தாமதங்கள் கூட பாதுகாப்புக்காகத்தான். வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. இன்னைக்கு ஒரு அழகான கதையோடு தான் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். இதுக்கு பேர் வந்துட்டு, தலைப்பு என்ன வைக்கலாம்னா, உப்புக்காடும் ஒரு துளி மழையும் அப்படின்னு கூட வைக்கலாம். ஒரு பெரிய பாலைவன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உப்பு காடுங்க, அதெல்லாம் ஒரு சின்னதா ஒரு செடி முளைக்க முயற்சிக்குது. அந்த செடியை பார்த்து சுத்தி இருக்கக்கூடிய இறந்து போன மரங்களும் காய்ந்த புற்களும் அந்த செடியை பார்த்து ஏளனலாம் செய்யுது. இந்த உப்பு மண்ணில் எங்களால் கூட வாழ முடியல, நீ எப்படி வாழப்போகிறாய் அப்படின்னு எகத்தாளமாலாம் செஞ்சதாம். இந்த செடிக்கு தேவையான தண்ணீரை மேகங்கள் கூட தர மறுத்ததாம். கடும் வெயிலும் புழுதி புயலும் சேர்ந்து இயற்கையெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த செடியை ஓயாமல் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்ததா, அந்த செடிக்கு இப்போது ஒரு கடுமையான மன அழுத்தம் கூட ஏற்பட்டதா. பேசாமல் நம்ம வாடி போயே விழுந்துடலாம் அப்படின்னு நினச்ச போது தான் அது ஒரு விஷயத்தை கவனிச்சது. தனக்கு கீழே இருக்கக்கூடிய வேர்கள் மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தேடி எவ்வளவு தூரம் ஆழமாக சென்றிருக்கிறதோ அவ்வளவு உறுதியாகத்தான் நிற்கிறோம் அப்படின்றத உணர்ந்ததா, தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு அவமானத்தை உரமாக மாற்றிக்கொண்டதாம், சூரியனின் வெப்பத்தை தன்னுடைய வளர்ச்சிக்கு தேவையான சக்தியாக மாற்றியதாம். சில ஆண்டுகள் கழித்து அதே இடத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலமரமா உருவெடுத்து நின்றதாம். அந்த பாலைவனமே இப்போது ஒரு சோலையாக மாறியதாம். ஒரு காலத்துல அந்த செடியை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் இப்போ அந்த மரத்துடைய நிழல்ல வந்து ஒதுங்கி நிக்கிறாங்க. இப்போதான் அந்த மரம் சொன்னதாம், என்னை சுற்றி இருந்தவர்கள் காட்டிய வெறுப்பும் இயற்கை கொடுத்த அலை கழிப்பும் தான் என் வேர்களை இவ்வளவு ஆழமாக மண்ணுக்குள் அனுப்ப வைத்தது. அவர்கள் எனக்கு துன்பம் தராமல் இருந்திருந்தால் நான் இவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதான். இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மா மனிதன் என்பவன், ஒரு தலைவன் என்பவன் வசதியான சூழலில் உருவாகுவது இல்லை. தன்னை சுற்றி எறியப்படும் கற்களை கொண்டே தனக்கான கோட்டையை எழுப்புபவன் தான் உண்மையான பெருந்தலைவன் மா மனிதன் அப்படின்றத இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், ஏளனங்கள் எல்லாமே ஏற்படும். அதையெல்லாம் கண்டு அச்சப்பட்டு பயந்து ஓடி ஒளியாமல் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் எந்த இடத்தில் தன்னை அவமானப்படுத்தினார்களோ அந்த இடத்தை அவர்கள் சொன்ன அந்த முடியாது என்று சொன்ன செயலை நாம் செய்து காட்டினோம் அப்படின்னால் நாம் தான் ஒரு வெற்றியாளர், ஒரு சாதனையாளர் அப்படின்றத இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வானிலை நிலவரம் என்ன அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள

எல்லாம் உயர்ந்தபட்ச வெப்பநிலையாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸும் இருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. 14ஆம் தேதி ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 14ஆம் தேதி சென்னை, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், திருவள்ளூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி வரை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய நாளுக்கான சிறப்பு உலக அன்னையர் தினம் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை சோனா எஃப்எம் மூலமாகவும் நேயர்கள் மூலமாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு சிறப்பு தினம் இருக்கிறது, உலக செஞ்சரும பல்லுறுப்பு தினமும் இன்றுதான். மற்றும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துகிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளீர்கள்.

0: இப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
4: காலை 7:19 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். கருவறையில் காத்தவளை, கண்மணி என தாங்கியவளை கனிவான சொற்களாலே கண்ணியமாக போற்றிடுவோம். இன்று உலக அன்னையர் தினம் இல்லைங்களா? ஸோ அதனால் இன்றைக்கே காலையில் 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் தியாகம் செய்த உங்கள் அம்மாவின் கனவு என்ன, இதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு அம்மாவுக்குமே ஏதாவது ஒரு கனவுகள் கட்டாயம் இருக்கும். அந்த கனவு என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க அவங்க கனவு நிறைவேற்றுறதுக்காக நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்களா இல்ல நிறைவேற்றி இருக்கீங்களா, அத பத்தி எல்லாம் இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில சொல்ல வரலாம். காலை 11 மணிக்கு 9787-7070 என்ற எண்களை தொட்டு. 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா, 8ஆம் தேதி வெளியானது. தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்குமே சோனா எஃப்எம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்ச்சி பெற முடியாதவர்கள் மீண்டும் முயற்சி செய்கள், வெற்றிக்கு அருகில்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். பல முயற்சிகளுக்கு பிறகுதான் வெற்றியானது கிடைக்கும். தோல்வி வெற்றிக்கு முதல்படி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நாம் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய அந்த தோல்விகள் தான் நாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு வலுவான உந்து சக்தியாகவே இருக்கும். மீண்டும் உங்களுக்கு மறு தேர்வானது வைக்கப்படும். அதுக்குள்ளார நீங்க நல்லா படிங்க. எந்த சப்ஜெக்ட்ல விட்டீங்களோ அந்த சப்ஜெக்டை நல்லா படிங்க, கட்டாயம் நீங்களும் தேர்ச்சி பெற்று விடுவீர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கடந்த கல்வி ஆண்டில் இருந்து அரசு பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தொழில் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 15 முதல் 30 நாட்கள் வரைக்கான பாடப்பிரிவுக்கு ஏற்ப உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐடிஐக்களில் தொழில் திறன் பயிற்சி அளிக்க உத்தரவிடப்பட்டது. படிக்கும் போதே தொழில் கல்வியெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக, செயல்முறை விளக்கங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பயிற்சி உருவாக்கப்பட்டது. அதனுடைய முதல்கட்ட பயிற்சி ஜனவரி மாதம் நடந்தது. இப்போ 2ஆம் கட்ட பயிற்சி பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் நிர்வாக காரணங்களால் அந்த பயிற்சி வந்துட்டு ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதாக பள்ளி கல்வித்துறை நேற்று தெரிவித்து இருக்குங்க. அடுத்ததாக இன்னொரு தகவலும் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவலும் கிடைச்சிருந்திருக்கு. awards.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் வரக்கூடிய ஜூன் 10ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் விண்ணப்பிக்கணும். யாரெல்லாம், அதாவது கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு மற்றும் மருத்துவ துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு 2027 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தின விழாவில் இந்த பத்ம விருதுகளானது வழங்கப்பட இருக்கிறது. இதற்கு யாரெல்லாம் தகுதியாக இருக்கிறீர்களோ நீங்கள் awards.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுடைய தகவல்களை எல்லாமே நீங்கள் அனுப்பிடலாம். அடுத்ததாக 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளியானது இல்லைங்களா? ஸோ காலேஜில் நீங்கள் எல்லாருமே சேர போயிட்டே இருப்பீங்க. அரசு கலை கல்லூரிகளில் சேர்வதற்கான அந்த டேட்டும் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. தொடர்ந்து நீங்கள் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்துட்டு சேரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வந்துட்டு தொடங்கி ஆச்சுங்க. இந்த மாதம் 29ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் வழியாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படின்னா கல்லூரிக்கே நீங்கள் நேரடியாக சென்றும் விண்ணப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு நம்மளுடைய சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், இணைந்து இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: நேரம் காலை 7:33 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4 வெளியான போதும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையான இடங்கள் இல்லாததால் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி தொடர்ந்து நீடித்து வந்த நிலையில் இன்று காலை 10 சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். பல தடைகளை கடந்து வந்த ஒரு வெற்றி. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்கும் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம் வாழ்த்துகள். அடுத்ததாக அக்னி நட்சத்திரம் மே 4 தொடங்கியது. கூடவே கோடை வெயில் மழையும் தொடங்கியது. சுற்றுலா பயணிகளுடைய வருகை பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் மலைப்பகுதிகள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அதிக வாங்கிட்டே போயிட்டே இருந்தது. நம்மளுடைய சேலம் ஏற்காட்டில் பார்த்திங்கன்னா இப்போ குழு குழு குழுந்தாங்க இருக்குது. இந்த டைமில் ஏற்காட்டில் மலர் கண்காட்சியை ஒட்டி தோட்டக்கலைத்துறையுடைய சார்பில் பொதுமக்களுக்கு தோட்டம் பராமரிப்பு, மாடித்தோட்டம், வீட்டு தோட்டம் அமைப்பது குறித்த போட்டிகள் நடத்தப்பட இருக்குது. இந்த போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் இணையதளத்தின் மூலமாக நீங்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம். அதற்கான இணையதள முகவரி சேலம் கார்டன் அப்ளிகேஷன் ஒரு சின்ன ஐஃபன் போட்டுக்கோங்க TIINY.site அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் 14 அடுத்ததா நம்ம ஏற்காட்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய குறும்பம்பட்டி இருக்குது இல்லைங்களா, உயிரியல் பூங்கா, அந்த பூங்காவை தரம் உயர்த்துறதுக்கு மத்திய உயிரியல் பூங்கா ஆணையம் அனுமதி அளிச்சிருக்குங்க. அதன் அடிப்படையில் பூங்காவில் சிங்கம், புலி, சிறுத்தை, ஓநாய் மற்றும் நீர் யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகளை பராமரிக்கிறதுக்கும் அனுமதி கிடைச்சிருக்கிறது. அதனால் நம்மளுடைய சேலம் குருமம்பட்டியில் இனிமேட்டு நாம் இந்த சிங்கம், புலி இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். மேலும் கோடைக்கால தூதுவர் திட்ட பயிற்சி பார்த்திங்கன்னா மே 7 தொடங்கப்பட்டு இருக்குது. இந்த தூதுவர் திட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா குருமம்பட்டி உயிரியல் பூங்காவை சுற்றி இருக்கக்கூடிய வனத்துறை காப்பு காட்டில் ஒரு 5 வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா மரங்கள், பறவைகள், விலங்குகள், வண்ணத்துப்பூச்சி இதனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது, பூங்காவுடைய செயல்பாடு குறித்து விளக்கம் எல்லாமே அளித்து பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கு. இதில் 3 மேற்பட்ட பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மக்கள், இயற்கை ஆர்வலர்கள் எல்லாருமே பங்கேற்கலாம். மே 7 தொடங்கப்பட்டது. மறுபடியும் மே 14, 21, 28 ஜூன் 4 என 5 பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது. காலை 9:30 இருந்து மதியம் 1:30 வரைக்கும் இந்த பயிற்சியானது வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இதில் பங்கேற்கணும். தூதுவர் இதில் பங்கேற்பவர்களுக்கு தூதுவர் சான்றிதழ், தொப்பி, நோட்டு புத்தகம், 1 ஆண்டில் 5 நீங்கள் இந்த உயிரியல் பூங்காவை சுற்றி பார்ப்பதற்கான அனுமதியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க நான் கொடுக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்களையும் அலைபேசி எண்களையும் பயன்படுத்தி 300 கட்டணம் செலுத்தி பங்கேற்கலாம். தொலைபேசி எண் 0427-291-12-197, அலைபேசி எண் 8056-39-07-7. சோனா தொழில்நுட்ப கல்லூரிக்கு இம்பாக்ட் விருது கிடைச்சிருக்குங்க. எதற்காக இந்த இம்பாக்ட் விருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலைவாய்ப்பு, புதுமை, தொழில்துறை ஒருங்கிணைப்பில் சிறந்து விளங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தான் இந்த மாதிரியான விருதுகள் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் சோனா கல்லூரிக்கு இம்பாக்ட் விருதானது கிடைத்து உள்ளது. இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இணைந்தே இருங்கள். பாடல்களுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

அப்படியா அவங்க நம்பர் சொல்லுப்பா 7070708252 உடனே கால் பண்ணு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: நேரம் காலை 7:46 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். உலகின் முதல் ஆப்டோசா தொழில்நுட்பம் கொண்ட மிஷன் திருஷ்டி அப்படின்ற ஒரு செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டு இருக்குங்க. இந்த செயற்கைக்கோளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புவியை கண்காணிப்பதற்காகத்தான். இந்த செயற்கைக்கோளானது சென்னை ஐஐடியின் தொழில்நுட்பம் மற்றும் நிதி ஆதரவுடன் உருவான கேலக்ஸை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு இருக்கு. இந்த செயற்கைக்கோள் சாதனைக்கு நாட்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார். முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக தமிழர் ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய கடற்படை தளபதியானார் அப்படின்றதுதான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல். நம்ம நாட்டுடைய முப்படை தலைமை தளபதியாக தமிழகத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அடுத்ததாக நம்ம விளையாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி கிரிக்கெட் போட்டி இருக்குங்க. யார் யாருக்கு போட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 போட்டிகள் இருக்கிறது. சென்னை வெர்சஸ் லக்னோ 3:30 போட்டியானது நடைபெற இருக்கிறது சென்னையில். அடுத்ததாக பெங்களூரு மும்பை இடையிலான போட்டிகள் ராய்ப்பூரில் 7:30 நடைபெற இருக்கிறது. நேற்று நடைபெற்ற போட்டியில் குஜராத் அணி வந்து வெற்றி பெற்று இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விளையாட்டுக்களில் வீரர்கள் விளையாடி தங்களுடைய வெற்றியை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான், விளையாட்டு அப்படின்றது படிப்பையும் தாண்டிய ஒரு கலை அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்புங்க. ஃபிசிக்கல் ஹெல்த் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன விளையாட்டு பிடிச்சிருக்கு, கோகோ பிடிச்சிருக்கா, கபடி பிடிச்சிருக்கா, வாலிபால் பிடிச்சிருக்கா, த்ரோபால் பிடிச்சிருக்கா, ஃபுட்பால் பிடிச்சிருக்கா, என்ன பிடிச்சிருந்தாலும் சரி, ஈட்டி எறிதல், இந்த மாதிரி நிறைய போட்டிகள்லாம் இருக்குது. எதில் உங்கள் குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் உங்கள் குழந்தைகளை போய் ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங்கில் சேர்த்து விடுங்க. அவங்கள நல்ல இன்னொரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் நீங்கள் ஒரு பெற்றோரா இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது குழந்தைகளுக்காக. ஸோ கட்டாயம் உங்களுடைய குழந்தைகளை விளையாட்டில் ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வர காத்திருக்கிறது. இணைந்து இருங்கள். இது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: டாப் 10 மியூசிக் டாப் 10 மியூசிக்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
3: நேரம் காலை 7:52 ஆகிறது. எழுந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். இன்று காலை 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் தியாகம் செய்த உங்கள் அம்மாவின் கனவு என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான தலைப்பாக நாம் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு அம்மாவுக்குமே ஏதாவது ஒரு கனவு கட்டாயம் இருந்திருக்கும். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இது படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன், நான் இப்படி ஒரு துறைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ளார வீட்டில் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் குடும்பம் குழந்தைன்னு வந்தது. உங்களுடைய இவங்களை பார்த்துக்கிறதுக்கே எனக்கு வந்துட்டு நேரம் சரியாக இருக்கிறது, என்னுடைய கனவுக்கான முயற்சி கூட என்னால் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான அம்மாக்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா திருமணமான பிறகும் கூட தன்னுடைய கனவு இதுதான், தன்னுடைய கோல் இதுதான், நான் கட்டாயம் அதை சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய இலக்கை நோக்கி அவங்க பயணம் செய்தவர்களாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கனவை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான அம்மாக்களும் இருக்கலாம். எப்படியான அம்மாக்கள் இருந்தாலும் சரி, குழந்தைகளாகிய நாம் அம்மாவை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்போம். அப்படி நீங்கள் உங்கள் அம்மாவுடைய கனவு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணிங்களா இல்லை நிறைவேற்றி தான் வச்சிங்களா? அதை பற்றி எல்லாம் இன்றைக்கி பேசலாம். காலை 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9780107.8 அப்படின்ற எண்களை தொட்டு நீங்கள் வரலாம். ஒவ்வொரு அம்மாவுமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வேலையை அப்படியே மல்லு கட்டிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. குழந்தைங்க நாம் என்ன பண்ணுவோம், சரி அம்மாவை எல்லாம் செஞ்சுட்டாங்க விடுப்பா நமக்கு எந்த வேலையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அமைதியாகவே இருந்துப்போம். சம்டைம்ஸ் வேலை வச்சா கூட என்னால் முடியலம்மா நீயே செஞ்சிருமா அப்படின்னு சொல்லுவோம். அதை கூட அம்மா பொறுத்துக்கிட்டு என்னதான் ஒரு சின்னதாக திட்டுவாங்கன்னா கூட மறுபடியும் அவங்களே போய் செஞ்சிருவாங்க. இந்த அளவுக்கு வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய அம்மாவுக்கும் கனவு அப்படின்றது உண்டு. தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, நம்மை உறங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. பட் குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக, உறவினர்களுக்காக தன்னுடைய கனவை மறைத்து கொண்டு அவர்களுடைய குழந்தைகளுடைய லட்சியத்திற்காக அம்மாக்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பட் அம்மாவுடைய கனவு என்னன்றது நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நீங்கள் என்ன உங்கள் அம்மாவுடைய கனவை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நிறைவேற்றினீங்களா? அதை பற்றி எல்லாம் இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்லலாம். மறைக்காமல் கால் பண்ணுங்கள். 9780107.8 அப்படின்ற எண்ணை தொட்டு அம்மாவுடைய ஒரு ரகசிய திறமை என்னன்னு கேட்டிங்கன்னா சமையல், கணக்கு வழக்குகளை கையாளுறது மட்டும் இல்லாமல் எதையாவது கண்டுபிடிக்கிறது அம்மாவுடைய வேலையாகவே இருக்கும். கட்டாயம் பார்த்தீங்கன்னா நமக்குலாம் என்னதான் நம்ம போய் வெளியில் சாப்பிட்டு வந்தாலும் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கவே இருக்காது. அம்மா கையால் அந்த ஒரு உணவை வாங்கி சாப்பிடும் பொழுது இருக்கக்கூடிய அந்த சுகம், அந்த சுவை அப்படின்றது வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கக்கூடிய அம்மாவுக்கு இருக்கக்கூடிய கனவு என்னன்றதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோமா, அதை நிறைவேற்றினோமா இல்லை நிறைவேற்ற தான் முயற்சி செஞ்சோமா சொல்ல வாங்க. இன்று காலை 11 மணிக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் 9780107.8 என்ற எண்களை தொட்டு இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் மீண்டும் உங்களை காலை 11 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட நீங்க ஓட் பண்ண பாடலாம் போட்டு காட்ட வந்துட்டேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் புது புது பாட்டா ஓட் பண்ணிருக்கீங்க. அந்த எல்லா பாட்டுமே சூப்பரான பாட்டு. நம்ம சோனா எஃப்எம்ல இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எஃப்எம்ல இது வரைக்குமே நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கோம். அதாவது சுதந்திர கலைஞர்களோட பாடல்கள் மட்டும்தான் ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு இந்த வாரம் நிறைய பேர் நிறைய புது பாடல் ஓட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நேரம் தாமதிக்காம இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்துல திலக்ஷன் செந்தில்குமரனோட விண்மீன் போலவே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. ரொம்பவே அருமையான பாடல். பாட்டில் ஃபுல்லாக அவர் வந்து பாடிக்கிட்டே தான் இருப்பார். நடுவில் எங்கேயுமே இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கே இருக்காது. இருந்தாலும் பாட்டு கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான காதல் பாடல்னு சொல்லலாம் அந்த பாட்டை. இதனைத் தொடர்ந்து 9th இடத்துல ஏஆர் ஆனந்தோட போராணி அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் ஃபுல்லா ஒரு பெண் குரல்லே இருக்கும். ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாடக்கூடிய ஒரு அருமையான பாடல். இதுவும் ஒரு காதல் பாடல் தான். இதுல வர வரிகளும் சரி பின்னணி இசையும் சரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். அருமையா பண்ணியிருப்பாரு ஏஆர் ஆனந்த். இந்த ரெண்டு பாட்டு இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
2: Top 10 Music Number 10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது, வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது, தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகுல. ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேறு ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது, மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா, நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: நான் தர்ஷா, நாளிக்கல் பட்டியிலிருந்து வரேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மைடியர் மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நீங்கள் ஓட் பண்ண பாடெல்லாம் போட்டு காட்டிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. அந்த பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்த 2 பாட்டு என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹேவாக் பிரதர்ஸ் பண்ண ஒரு சூப்பரான பாட்டு தான் இந்த பாட்டு, மதுரை மல்லி அப்படிங்கிற பாடல். ஹேவாக் பிரதர்ஸ் பண்ணுற எல்லா பாட்டுமே செம்மையாக இருக்கும், ஆனால் இந்த பாட்டு வந்து ரொம்பவே ஒரு தனித்துவமான பாட்டு. ஏன்னா இந்த பாட்டை வந்து ஹேவாக் பிரதர்ஸ் அங்கே ஊர்லேருந்து சேலம் வந்தப்போ ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் சோனா எஃப்எம் கூட ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம், அதை மறக்கவே முடியாது. அதனால் இந்த பாடல் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஹேவாக் பிரதர்ஸோட மதுரை வள்ளி அப்படிங்கிற பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோழரே வாருங்கள் அப்படிங்கிற சேலம் ஷேக்ஸ்பியரோட ஒரு தனித்துவமான தத்துவ பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான கருத்துக்களை வச்சு அந்த கருத்துக்களையே ஒரு வரிகளாக மாற்றி இந்த பாடலில் கொடுத்துருக்காரு சேலம் ஷேக்ஸ்பியர். பாட்டு கேட்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேட்கறதுக்கு இப்போ இருக்க இளைஞர்களுக்கு பழைய பாடல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த பாடல் சொல்ல வர கருத்து எக்கச்சக்கமாக இருக்கும். சூப்பரான பாட்டு இது. இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வார டாப் 10 மியூசிக் 8வது இடத்துல ஆபாக் பிரதர்ஸோட மதுரமல்லி அப்படிங்கிற பாட்டும், ஏழாவது இடத்துல தோழரே வாருங்கள் அப்படிங்கிற சேலம் ஷேக்ஸ்பியரோட பாட்டும் இப்போ உங்களுக்காக நம்ம டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் துபாக்கரன் கூட இணைஞ்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
6: Music number 8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு கேட்டு முடிச்சிட்டீங்க. 10, 9, 8, 7 இந்த மாதிரி 4 பாட்டை கேட்டு முடிச்சிட்டீங்க. அடுத்து இன்னும் உங்களுக்காக 6 பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 6 பாடல்ல இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இடம் பெற்றிருக்கு அப்படிங்கறத கேட்டலாமா? தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில திவாகர் என்னுடன். சரி, இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சக்தி சிவமணியோட தயாரிப்புல வந்திருக்கக்கூடிய புதுசா வெளிவந்த வை சோ காட் அப்படிங்கிற பாடல் தான். பாட்டு பேர் வந்து ஆங்கிலத்துல இருக்கு, அதனால பாட்டு வந்து ஆங்கிலத்துல தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான பாடல் மக்களே. வை சோ காட் அப்படிங்கிறது ஏன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு மாதிரியான ஒரு பாடல். அந்த டாப்பிக்கை கொண்டு அந்த தீம்லேயே வந்து சக்தி சிவமணி இந்த பாட்டை பாடியிருப்பாரு, ஏன் கடவுளே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் வை சோ காட் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் இந்த பேர் வச்சிருக்காரு. பாட்டு கொஞ்சம் கேட்கறதுக்கு துள்ளலான இசையில் இருக்கும், ஒரு நல்ல அற்புதமான வித்தியாசமான ஒரு முயற்சியில் இந்த பாடல் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கும். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவாகர் கௌதம் ஜெயதிலகர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து பண்ண ஒரு சூப்பரான பாடல் காரிகை அப்படிங்கிற பாடல். இந்த காரிகை அப்படிங்கிற பாடல் ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து விரும்புறான். அந்த பெண்ணுக்காக எழுதக்கூடிய ஒரு தமிழ் வரிகள் கொண்ட, முற்றிலும் தமிழ் வரிகள் கொண்ட ஒரு சூப்பரான பாடல் தான் காரிகை அப்படிங்கிற பாடல். இது வந்து கௌதம் ஜெயதிலகர் பாடியிருப்பாரு, இதுக்கு திவாகர் இசையமைச்சிருப்பாரு. கௌதம் ஜெயதிலகரே வரிகள் எழுதி பாடுற எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காரிகை அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டு கேட்கறதுக்கு சின்னதா குட்டியா இருந்தாலும் கேட்கறதுக்கு ரொம்ப இதமா இருக்கும் ஒரு மெலடி சாங். இது இந்த ரெண்டு பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு வாங்க மக்களே, இந்த பாடலை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டாப் 10 மியூசிக்ல மீதி இருக்க 4 பாடலும் கேட்டலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில திவாகர் என்னுடன்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கர் என்னுடன். இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு பிடிச்சிருச்சு, இன்னும் 4 பாட்டு தான் காத்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உசுராகிற நானும் அப்படிங்கிற ஒரு காதல் பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாட்டுக்கு மேட்டூர் வட்டம் மைமுதூர்லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு அருமையான பாடல், பாட்டு கேட்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு காதலர் தினத்தை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பாட்டு இது. இந்த பாட்டு கேட்குறப்ப ஒரு சில டைம் இந்த கிராமத்து சைடில் இருக்க அந்த காதல் பாடலாம் கேட்போம்ல, அந்த மாதிரி இருக்கும். நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கப்ப ஹெட்ஃபோன் போட்டு இந்த பாட்டு கேட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஒரு அருமையான பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாதகா பாட்டி ருக்குமணி பாட்டி ஓட் பண்ண ஒரு சூப்பரான பாட்டு, மதன் தங்கதரையோட யாரு அவ எங்கே இருக்கா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து எப்படிப்பட்ட பாடல் பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக காத்திருக்கான். அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, அந்த பொண்ணு நினச்சி ஒரு பாட்டு பாடுறான். அதாவது நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கப்பயோ இல்லை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமோ யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எழுதுகிற பாடல் வேறு, ஆனால் யாருன்னே தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக ஒரு பாடல் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். அந்த மாதிரி ஒரு தீமில் அந்த மாதிரி ஒரு தலைப்பில் எழுதியிருக்கார

0: குரல்லே பாடியிருக்காரு. மூணுமே அவரே பண்ணியிருக்கிறதுனால அந்த பாட்டு வேற லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். மதன் தங்கதுரையோட குரல் இந்த பாடலாம் வேற லெவலில் இருக்கும். இந்த பாட்டு இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன்.
1: Number 4.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் ரெண்டு பாட்டு காத்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த ரெண்டு பாட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக்

0: நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினேஷ் சேகரன் பண்ண தங்கமே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுக்கும் மேட்டூர் வட்டம் மாயமுதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. தங்கமே அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வரும். அதே மாதிரி தான் இந்த பாடலும் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு கேட்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தினேஷ் சேகரன் இந்த பாட்டை ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகிந்தன் ஜனார்த்தனோட உயிரின் பாதி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. சுகிந்தன் ஜனார்த்தனோட எல்லா பாடலுமே ரொம்பவே தனித்துவமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அவரோட எல்லா இசையும் ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அருமையாக பாடியிருப்பார், ஏதோ ஒரு விஷயத்தில் வித்தியாசத்தை காட்டியிருப்பார். அந்த மாதிரி உயிரின் பாதி அப்படிங்கிற பாடலும் ரொம்பவே அருமையாக பண்ணியிருப்பார். இந்த பாடலில் அவரே பாடியிருக்காரு. அவரோட குரல் தான் எப்பயுமே சூப்பரான ஒரு விஷயம் இந்த பாடலில். இதில் வரிகளும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த உயிரின் பாதி அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இரண்டாவது இடத்துல நம்ம தினேஷ் சேகரனோட தங்கமே அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. ரெண்டு பாட்டுமே வேற லெவல். இந்த ரெண்டு பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்களும் ஓட் பண்ண பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சோனா எஃப்எம்ல கேட்ட பாடல் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா, 9787107 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ அந்த பாடலாம் சொல்லலாம். மெசேஜ் பண்ணுறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர் மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இந்த மூணு போட்டு அனுப்புனா தான் என்னால் உங்கள் பேர் சொல்லி பாடலை சொல்ல முடியும். இதே நம்பருக்கு உங்களோட கருத்துக்களும் அனுப்பலாம். கருத்துக்கள் இருந்தால் அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
1: Number 2.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, பொதுவாவே நம்ம ஒரு நல்ல படிப்பு படிச்சிருக்கோம். இப்போ ஒரு நம்ம மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கோம் அப்படின்னாவே படிச்சோமா, ஏதாவது ஒரு வேலைக்கு போனோமா, ஒரு ஐடி கம்பெனில சேர்ந்தமா, செட்டில் ஆனோமா, நம்ம நிறைய காசு பணம் பார்த்தோமா அப்படின்னு தான் போயிட்டே இருப்பாங்க. ஆனா இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிருபாகரன் அவர்கள் வந்து எம்பிஏ முடிச்சிருக்காரு, அதுவும் சோனா காலேஜ்ல. அவரு எம்பிஏ முடிச்சுட்டு நல்ல ஒரு கம்பெனில போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே அவருக்கு வந்து நமக்கான வேலை இது இல்லை அப்படின்னு தோணதுக்கு அப்புறம், ஆல்ரெடி அவங்க வீட்டுல வந்து ரெண்டு மாடு இருந்திருக்கு, அந்த மாடவே தொடர்ந்து நம்ம வளர்த்தி ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த ஐடியா வந்ததுமே அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே வந்து இது பண்ணாத, இது ரொம்ப லாஸ்ல தான் போகும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி இப்போ 25 மாடுகளை வச்சு ஒரு பெரிய மாட்டு பணையை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தி சுரபி என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாவே ஒரு தொழிலும் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியை சேர்ந்த கஞ்சிகாளிப்பட்டியில தான் இருக்காரு. அவங்களோட மாட்டு பண்ணையை எப்படி ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் அவரோட என்டர்பிரைஸ் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களை பத்தி நானே நிறைய விஷயம் சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்களை பத்தி நீங்க ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார்.
2: என்னோட பேர் வந்து கிருபாகரன். நான் வந்து தி சுரபி என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ரன் பண்றேன்.
1: ஓகே ஓகே சார், அடுத்தது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் சொல்லுங்க சார்.
2: எங்களோட ஃபேமிலி வந்து என்னோட கூட பிறந்தவங்க சிஸ்டர், அவங்களுமே ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றாங்க. எனக்குமே பிஇ முடிச்சோன்னா ஐடி கம்பெனியில கிடைச்சது. நானுமே வந்து இல்லை நம்ம எம்பிஏ பண்ணலான்ட்டு வந்துட்டோம். அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஆல்ரெடி ஃபார்ம் லேண்ட் இருந்தது, அதை அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ங்க, பஞ்சுகாளிப்பட்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சில்க் சாரி வந்து மேனுஃபேக்சரிங்க, அது அப்பா வந்து பார்த்துட்டு இருக்காருங்க. இன்னுமே நான் வந்து இந்த ரிகார்டிங் பிஸ்னஸ், அதாவது வெட்டினரி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. தங்கச்சி வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. பொண்ணு வந்து இப்போ தான் பிகேசி போகிறாங்க.
1: சூப்பர் சார், உங்களுக்கு ஒரு அழகான குடும்பமே இருக்கு அப்படின்றது நீங்க சொல்ற பதிலே நல்லாவே புரியுது. அடுத்தது உங்களோட சுரபி என்டர்பிரைஸ்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க?
2: எங்களோட கம்பெனி மேஜரா என்ன பண்றாங்க அப்படின்னா, மாடுகளுக்கான தேவையான சினி ஊசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபீட் சப்ளிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மாடு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக விட்டமின்ஸ் மினரல்ஸ், அது மட்டும் இல்லாமல் மாட்டு பண்ணைகளுக்கு தயாரிக்கிற ஃபீடில் தேவைப்படுற அடிட்டிவ்ஸ்னுவாங்க, மாட்டு தீவனத்தில் ஆட் பண்ணுற அடிட்டிவ்ஸ், அதே மாதிரி ஃபார்மில் வந்து மாடுகளுக்கு ஒரு சில நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பு முயற்சிகளுக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து ரன் பண்ணுறோங்க.
1: சூப்பர் சார், நிறையவே வித்தியாசமான விஷயங்களை உங்களோட கம்பெனியில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிருபாகரன் அவங்களோட சுரபி என்டர்பிரைஸ பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.
3: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம்.

ராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது, வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது, தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறார். ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது, மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10வது வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம்

0: படிக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப டிஎஸ்ஆர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்ளோ சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் பிபிடி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து பிபிடி ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்காங்கறப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என்ன வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க ஏன் இத சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே கிருபாகரன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட சுரபி என்டர்பிரைஸ் பிசினஸ பத்தியும் அவங்களோட மாட்டு பண்ணைய பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட கம்பெனியை எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு சார்?
2: எங்களோட கம்பெனி வந்து 2016 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் எம்பிஏ வந்து சோனாவில் படிச்சுட்டு இருக்கப்ப நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரன் பண்ணிருக்கோம். ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து சவுத் இந்தியாவுக்கு நாங்கள் தான் ஸ்டாக்கிஸ்ட்டுங்க. இங்கேருந்து எங்களோட சேலம் ஆஃபீஸில் இருந்தால் சவுத் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் அந்த பொருள் போகுங்க. அந்த மாதிரி மாட்டு பண்ணைகளுக்கு தேவையான பொருட்கள் வந்து வச்சுருக்கோங்க. எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, சப்ளிமெண்ட்ஸ் அண்டு செனைவூசிகள் பண்ணுறோங்க.
1: சூப்பர் சார், இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்குமே நீங்கள் உங்களோட சாம்பிள்ஸ் அனுப்பிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சார், அடுத்து வந்து எங்க இருந்து உங்களோட ப்ராடக்ட்லாம் நீங்க வாங்குறீங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எப்படி வந்து எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க?
2: நாங்க வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து யுஎஸ்ல இருந்தும் கனடால இருந்தும் இம்போர்ட் பண்ணி இங்க இருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க.
1: சார், உண்மையாவே நீங்க சொன்ன பதிலை கேட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு ஓமலூர் ஒரு இடத்துல நீங்க இருந்துகிட்டு உலகம் ஃபுல்லா நிறைய இடங்கள்ல இருந்து ப்ராடக்ட வாங்குறீங்க, அதை நம்ம ஊருக்கு சேல் பண்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். சார், அதாவது படிச்சுட்டு வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கும் உங்களோட சுரபி என்டர்பிரைஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க?
2: நான் வந்து பாத்தீங்கன்னா BEMBAங்க. BE வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல காலேஜ்ல படிச்சேன். அதே மாதிரி MBA வந்து பாத்தீங்கன்னா சேலம் சோனா காலேஜ்ல வந்து படிச்சேங்க. நான் வந்து 12th படிக்கிறப்ப நான் ஒரு ஆர்டிகல் படித்தேங்க. திருப்பூரில் வந்து எல்லாரும் வந்து சாயப்பட்டறையை க்ளோஸ் பண்ணிவிட்டு மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் ஃபேமிலி, பேக்யார்ட் ஃபார்மிங்னு வாங்க, வீட்டுக்கு பின்னாடி 2 மாடு 3 மாடு வச்சுருந்தாங்க. நாம ஏன் ஃபார்மாக எடுத்து

0: ரன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டுவெல்த்து முடிச்சதுலேருந்து ஒரு பேஷனில் அப்போ இருந்தே ஃபார்மை வந்து ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சு. கோயம்புத்தூரில் படித்தேன், அதே மாதிரி ஸ்கூலிங் வந்து திருச்செங்கோட்டில் படித்தப்போ இங்கே நம்மளால் பண்ண முடியல, சேலம்லேருந்து ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்றதுக்காக சேலம் சோனாவில் எனக்கு எம்பிஎல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருங்க. அப்போ பண்ணுறப்ப மாடு சார்ந்த தொழிலில் வந்து எங்களுக்கு எக்ஸ்போஷர் இருந்ததுனால நாங்கள் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணிருக்கோங்க.
1: ஓகே ஓகே சார், உங்களோட பேஷனுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிருபாகரன் சார், அவங்களோட மாட்டு பண்ணையில என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி அதை ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு எதனால அந்த பேஷன் வந்துச்சு அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுவாங்க நேர்களே.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9445-9160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
2: நிறைய இந்த ரிகார்டிங் சப்போர்ட் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அவங்களோட இன்புட்ஸும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இதை ரன் பண்ணிட்டுருந்தோங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாபில் இருக்காங்க, ஹரியானாவில் இருக்காங்க, குஜராத்தில் இருக்காங்க. அவங்களெலாம் போய் பார்க்குறப்ப அவங்களோட இப்போ நம்ம குஜராத் போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட மற்ற பண்ணைகளுக்கு கூப்பிட்டு போகிறப்ப நம்ம அங்கேருந்து லேர்ன் பண்ணி இங்கே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் போவாங்க. அங்கே எப்படி டைரி டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் இன்றைக்கி முன்னோடியாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாமக்கல் எப்படி பவுல்ட்ரியில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமோ பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா டைரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஒரு 2019 நான் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப ஒரு பண்ணையில் 50 மாடு இருந்து இன்றைக்கி வந்து 300 மாடு அவங்க வச்சுருக்காங்க. வருஷம் வருஷம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க. ஆனால் இதே நம்ம ஊரில் அப்பா மாடு வச்சுருந்தாருன்னா பையன் வந்து மாட்டு பண்ணை எடுத்து ரன் பண்ணுறதில்ல, ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றதுதான். அதனால் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணுறத நம்ம பார்த்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத நம்ம இங்கே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோங்க.
3: சூப்பர் சார். அதாவது இந்த மாட்டுப்பண்ணை மூலியமா நிறைய ஊர்களுக்கு உங்களால போக முடிஞ்சிச்சு. அங்க இருக்க மக்கள் எப்படிலாம் மாட்டுப்பண்ணை வச்சிருக்காங்க, அவங்க நம்மளை விட எப்படி முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்து வந்து நீங்க மாட்டுப்பண்ணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க உங்ககிட்ட?
2: அதாவது மெயின் வந்து மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கிறோன்னு ஒன்னு வீட்டுல மட்டும் இல்ல, சுத்தி இருக்க சொந்தக்காரங்களே வந்து யாருமே மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்க வேணாம், ஏன்னா இது லாஸ் மேக்கிங் பிசினஸ், இது வந்து லாங் டைம் போகாது அப்படின்னாங்க.
3: கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு துறையில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நிறைய பேர் வந்து தடுப்பாங்க. இந்த மாதிரி எனக்குமே நடந்திருக்கு சார். சார், நீங்கள் பஞ்சாப் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க, அங்கே நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் என்னென்ன?
2: நான் வந்து பஞ்சாப்பில் பார்த்ததோ அங்கே இருக்கிறத நான் ரொம்ப எனக்கு கவர்ந்தது என்னென்னா, ஒரு தாத்தா வந்து ஃபார்ம் 1995 ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட அப்பா அந்த ஃபார்மையும் எடுத்து ரன் பண்ணிருக்காரு, அவரோட பேராண்டி இன்றைக்கி வந்து எடுத்து ரன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தர் எடுத்து ரன் பண்ணுற அப்பவும் ஒவ்வொரு இனோவேஷன் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு பண்ணைகளுக்கு வர தாத்தாட்டேருந்து அப்பாட்டையோ அப்பாட்டேருந்து பையன்ட்டையோ போனதான் நான் ஒரு ஃபார்முக்கு வர பார்க்கலிங்க. நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா பெரிய ஃபார்முமே எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது, யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டேறாங்க. ஆனால் என்னோடய ஃபார்ம் வந்து என்னோடய பொண்ணோ என்னோடய பையனோ கண்டிப்பாக எடுத்து பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் எந்த மாதிரி நாம் அப்படி பண்ணுறப்ப அவங்க எடுப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க.
3: சூப்பர் சார். அவங்க எப்படி தலைமுறை தலைமுறையாக பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் பண்ணணுன்ற எண்ணத்துல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிருபாகரன் சார், அவங்களோட மாட்டு பண்ணையில என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி அதை ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு எதனால அந்த பேஷன் வந்துச்சு அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
6: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே கிருபாகரன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட சுரபி என்டர்பிரைஸ் பிசினஸ பத்தியும் அவங்களோட மாட்டு பண்ணைய பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், பஞ்சாப்ல நீங்க பார்த்ததுல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
7: மேஜரா நாங்க இன்ஸ்பயர் ஆனது வந்து தாத்தாட்டிருந்து பேராண்டிக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்துட்டு இருக்கு. 3rd generation, 4th generation ஃபார்மர்ஸ் இருக்காங்க, நம்ம ஊர்ல இல்லையே அப்படின்ற ஒரு இதுங்க. இதுவே நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்றப்ப கனடால அவங்க இருக்காங்க, ஏன்னா பஞ்சாப் அதிகமா இருக்கவங்க வந்து கனடால ஒர்க் பண்ணுவாங்க, டிரைவர்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாமே அங்கிருந்து லேர்ன் பண்ணிட்டு வராங்க. ஒரு 7th generation, 8th generation டைரி ஃபார்மர்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. 7 தலைமுறையாக அவங்க டைரி ஃபார்ம் ரன் பண்ணிருக்காங்க கனடாவில், யூஎஸ்லலாம். அதை பார்த்து தான் அவங்க இன்ஸ்பயர் ஆகி பண்ணிருக்காங்கன்னுவீங்களேன். நம்மளாலையும் பண்ண முடியுங்க. நம்ம இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி, நீங்கள் 3rd generation தாண்டி பவுல்ட்ரி ஃபார்ம்ஸை பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் டைரி ஃபார்ம்ஸ் யாருமே பண்ணுறது இல்லைன்னுவீங்களேன்.
6: சூப்பர் சார். அதாவது பஞ்சாப்ல இருக்கவங்களே கனடா யூஎஸ்ஏல இருக்கிறவங்கள பார்த்து தான் அவங்களோட ஜென்ரேஷன் லெவலையுமே பெருக்கிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா புரியுது சார். அடுத்து வந்து உங்களோட அனுபவத்துல நீங்க சந்திச்ச சவால்கள்லாம் என்னென்ன?
7: சவால்கள் என்னன்னா, எங்களோட ஈல்டு வந்து ஹை ஈல்டிங் அனிமல்ஸ்னுவாங்க, எல்லாமே 30 லிட்டர் 25 லிட்டருக்கு மேலே இருக்கப்ப, இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறதுமே 40 லிட்டர் நோக்கி போயிட்டு இருக்கப்ப, நமக்கு தேவையான இடுபொருட்கள்னு சொல்லுவாங்க, ஃபீட் சப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபீட்ஸாக இருக்கட்டும், நாங்கள் வந்து எங்களோட இதில் வந்து ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அது நாங்கள் இன்னுமே பஞ்சாப்லேருந்து தான் கொண்டு வரோம். அதுக்கு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு மாட்டுக்கு 5 கிராம் தான் ஆட் பண்ணுவோம், ஆனால் அது 25 கிலோ மூட்டையாக இருக்கும். அதை கொண்டு வந்து இங்கே எங்களால் வயபிளாக இருக்காது. அது வந்து பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஒரு 10 ஃபார்மர்ஸ் ஒட்டுக்காக சேரனால, எங்களை மாதிரி ரன் பண்ணுறவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க, திண்டுக்கல்ல இருக்காங்க, சேலத்துலேயும் ஒரு சிலர் இருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்காக வாங்கி பிரிக்கிறப்ப எங்களுக்கு காஸ்டிங் கம்மியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு அந்த குரூப் எங்களால் க்ரியேட் பண்ண முடியாதனால ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஏன் இதில் வந்து கஷ்டப்படணும்? லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கும், ரொம்ப பிரச்சனை இருக்கும். அதனால் இது எல்லாமே ஒவ்வொரு பீரியட் வந்து கடந்து வந்திருக்கோம்னுவீங்களே.
6: ஓகே ஓகே சார். சில பேர் வந்து இங்கே மாட்டு பண்ணை தான் பண்ணுறோம், இங்கே என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க போதுன்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களோட மாட்டு பண்ணையிலுமே இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது, அதை தாண்டி தான் நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்ருக்கீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது சார். சார், அடுத்து வந்து உங்களோட சுரபி என்டர்பிரைஸில் மாட்டுக்கு தேவையான சென ஊசிகள்லாம் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
7: சென ஊசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட மேஜர் பிஸ்னஸில் வந்து 90% வந்து சென ஊசியிலேருந்து தான் வருதுங்க. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ஸ்டோரேஜே வந்து பார்த்தீங்கன்னா -190°C லிக்விட் நைட்ரஜன் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் எங்களோட ஓன் வெஹிக்கிளே போய் டாக்டருக்கோ ஃபார்முக்கோ சப்ளை பண்ணிடுங்க, அந்த மந்த்லி ஒன்ஸ் வந்து போய் கொடுத்துருவாங்க. ரொம்ப லாங்கில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களும் வந்து வாங்கிக்கிறாங்க. ஒரு சில இடத்துல எங்களுக்கு டீலர் இருக்காங்க, அவங்க மூலிமா வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டுருக்கோன்னுவீங்களேன். லாஜிஸ்டிக்ஸ் வந்து இதில் கொஞ்சம் கஷ்டமானது தான். நம்ம ஐஸ் பொட்டிலேயே வச்சுருக்க மாதிரி இந்த -190° லிக்விட்லேயே நம்ம ஹோல்டு பண்ணுங்க, இல்லைனா அந்த பொருள் வேஸ்ட் ஆகிடுன்னு வைங்களேன்.
2: சார், உண்மையாவே நீங்க பண்ற எல்லா விஷயத்தையுமே கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமூட்டுறதா இருக்குது. ஏன்னா வெறும் மாட்டு பண்ணையை வச்சு அதை மட்டும் பாத்துக்காம அது மூலியமா உங்களோட சுரவி என்டர்பிரைஸ்னால நிறைய சென ஊசிகளை எல்லா இடத்துக்குமே நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிருபாகரன் சார் அவங்களோட மாட்டு பண்ணையை பத்தி மட்டும் இல்லாம சுரபி என்டர்பிரைஸ்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, அதை எப்படி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: ஏய் ஸ்ரீ, நம்ம சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமி கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்காம். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே கிருபாகரன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மாட்டு பண்ணைய பத்தியும் அவங்களோட சுரபி என்டர்பிரைஸ் பிசினஸ் பத்தியும் நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட சுரபி என்டர்பிரைஸ் மூலியமா நீங்க கொடுக்கற சினை ஊசிகள்ல என்ன மாதிரியான பயன்கள்லாம் இருக்கு?
2: நாம வந்து அப்கிரேட் பண்றேங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு 10 லிட்டர் இருக்க மாட்டை வந்து 15 லிட்டர் அப்கிரேட் பண்ணுறோம். இன்னைக்கு செலவு அதிகமாயிட்டே இருங்க. என்னால பாலுக்கு வந்து 40 ரூபா 45 ரூபாய்க்கு மேல இங்க யாருமே தரமாட்டாங்க. நான் வெளியில் இப்போ சேலம் மாதிரி சிட்டிஸில் கொண்டு வந்து 100 ரூபாய்க்கு விற்றாலுமே எனக்கு செலவு அதிகமாகுதுங்க. அதை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அனிமலோட அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். அது இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நியூட்ரிஷனும் நாங்கள் கொடுக்குறப்ப அது வந்து ரெண்டுமே நாங்கள் எங்கள் கம்பெனியில் வைக்கிறோம். அதுக்கு என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா அந்த மாடு அந்த அளவுக்கு பால் கறக்கும். இது எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஹீல்டிங் கொடுக்குறப்ப ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்களா, ஊசி போட்டு பால் கறப்பாங்களா அப்படின்னு. ஊசி போட்டில் பால் கறக்க முடியாது. இங்கே ஊசி போட்டு கறந்தால் ஒரு நாளைக்கு கறக்கலாம், ரெண்டு நாளைக்கு கறக்கலாம். இப்போ ஒரு லாபகரமான பண்ணையில் அந்த மாடு மினிமம் 10 வருஷமாவது அந்த பண்ணையில் இருந்தால் தான் நமக்கு வந்து லாபங்க. ஒரு 2 லட்சரூபா செலவு பண்ணி வளர்த்தி அதை நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஈத்துலேயே நம்ம இது பண்ண முடியாதுங்க. அதனால் நார்மலாக ஒரு நேச்சுரலாக எந்தளவுக்கு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் கொடுத்து நம்ம சாப்பிட்ற இதில் நமக்கு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடச்சிடும். நம்ம ஒரு நாளைக்கு வந்து கேரட் சாப்பிடும், ஒரு நாளைக்கு கீரை சாப்பிடும், எல்லாமே நம்ம கிடச்சிட்ருக்கோம். ஆனால் மாடுகளுக்கு அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், லேண்டில் வந்து எங்களோட லேண்டில் அயன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அயனே அதுக்கு போகாது. அதை வந்து நம்ம ஃபீட் சப்ளிமெண்ட்ஸாக அதை கொடுத்து தான் ஆகணுங்க. அயன் வந்து நேச்சுரலாக அயனாகவே கொடுக்குறாங்க, நமக்கு கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க, அதை நம்ம ஃபீட் பண்ணிக்கிறோம். நம்ம விட்டமின்ஸ் மாத்திரை சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து சப்ளிமெண்ட்ஸ்னு வைங்களேன்.
1: சூப்பர் சார், இந்த சினை ஊசிகள் மூலமா இவ்வளோ பயன்கள் இருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சார், அடுத்து வந்து இயற்கையா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு மாறாக நீங்க ஊசிகள் மூலமா மாடுகளுக்கு செலுத்தும் போது மாடுகளுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா சார்?
2: கண்டிப்பா இருக்காதுங்க. அதாவது ஆர்டிபிஷியல் செமினேஷன் மூலமா நம்ம வந்து கருத்தரிக்கை பண்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. நம்ம அந்த ஜெனட்டிக்கை இம்ப்ரூவ் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு காலை பண்ணையில மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் செலவாகும். எங்க பண்ணைகளுக்கு மொத்தமாக 20 செனவுசி இருந்தால் போதும். 20 வாட்டி மேட்டிங்காக நான் ஒரு காளைகளை இங்கே வளர்த்தினேன் அப்படின்னா எனக்கு அது காஸ்டிங் அதிகமாகுது. இன்னொன்று, அந்த காளையோட ஜெனட்டிக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு காளையிலேருந்து பிறந்த கண்ணுக்குட்டிக்கு இன்ப்ரீடிங் சொல்லுவாங்க, அதே வம்சாவளியில் வந்த காளையோட செனவுசியவோ இல்லை காளைகளோ மேட் பண்ண முடியாது. அதனால் இது எங்கே சாத்தியம் அப்படின்னா செனவுசி மூலியமாக தான் பண்ண முடியும். எங்ககிட்ட ஒவ்வொரு செனவுசிக்கும் கிட்டத்தட்ட 15 ஜென்ரேஷன் டேட்டாவே எங்களால் பார்க்க முடியுங்க. இப்போ நாங்கள் US ஒரு சில செனவுசி இம்போர்ட் பண்ணுறோன்னா அவங்களே டேட்டா கொடுக்குறாங்க எங்களுக்கு. இதோட அப்பா யார், அம்மா யார், இந்த அப்பாவோட அம்மாவோட அப்பா அம்மா யார், இந்த மாதிரி எங்களால் 15 ஜென்ரேஷன் எடுக்க முடியும். அப்போ இன்ப்ரீடிங் எங்களால் தடுக்க முடியுதுங்க. இன்ப்ரீடிங்னா என்னென்னா, குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறப்போ ஊனமாக பிறக்குன்னு சொல்கிறது வந்து ஹியூமனில் இன்னும் ப்ரூவ் பண்ணலைங்க. ஆனால் டைரியில் கேட்டலில் இது ப்ரூவன், இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஃபேமிலியில் பிறக்கிற குழந்தையில ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது. அதனால் இன்ப்ரீடிங் நாங்கள் மேஜராக பார்க்கறதுனால நாங்கள் வந்து செமன் போக வேண்டியதாக இருக்குங்க.
1: ஓகே சார், அதாவது சினை ஊசிகள் மூலியமா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே மாடுகளுக்கு வராது, அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்து வந்து உங்களோட அனுபவத்திலேருந்து இப்போ மாட்டுப்பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
2: வேலையிலேருந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து வேலையை விட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வேலையில் இருக்கப்பயே அதுக்கான ரிசர்ச்சு ஒரு 5 இயர்ஸ் ஆகும். 999 டேஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய இது, 999 நாள் அந்த ப்ராடக்டை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியில் ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை கண்டிப்பாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் 3 வருஷம் வந்து மொதல் 3 வருஷம் ரொம்ப கிரிட்டிக்கல். அந்த டைமை நீங்கள் 50% இன்கம் வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் வேலையிலேருந்தோ எம்ப்ளாய்மெண்ட்லேருந்தோ எடுத்துக்கிட்டு இதுக்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. டைரி ஃபார்மாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட பர்சனல் மணியும் உங்களோட பிஸ்னஸ் மணியும் ஒட்டுக்க ஆக்காதீங்க. அது தனி இது தனி. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலேருந்தும் அந்தந்த மாதம் சேலரி வந்துடும். அதை வச்சு தான் என் ஃபேமிலிக்காக இருக்கட்டும் ரன் பண்ணுறோம். என்னோட கம்பெனி ஃபண்டிங் எடுத்து எங்களோட வீட்டில் செலவு பண்ணுறதை நாங்கள் பண்ண மாட்டோங்க. அப்போ பண்ணுறப்ப தான் டெய்லி நமக்கு வந்து இங்கே ஃபண்ட் இல்லை அங்கே ஃபண்ட் இல்லைன்னு நம்ம ஓடிட்டுருக்க மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸை பார்த்து பேங்க்கே வந்து லோன் கிட்டத்தட்ட 1 crore வரைக்குமே நாங்கள் லோன் வச்சுருக்கிறோம். எல்லாமே வந்து எங்களோட ஆப்ரேஷன்ஸை பார்த்துட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களோட பர்சனல் மணியும் பிஸ்னஸ் மணியும் தனியாக பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு பண்ணுறப்ப நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். மொதல் 3 வருஷம் வந்து வேலையை விட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வேலையில் இருக்க வந்து ஆரம்பித்து அதோட மிட்டில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் அப்படின்றப்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் சின்னதாக பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியாது. மாட்டு பண்ணை வந்து 5 மாடு 10 மாடு வச்சுருந்தா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. மினிமம் வந்து 100 மாடு 50 மாடு இருந்தால் தான் வயபிளாகவே இருக்குங்க. அதனால தான் நாங்களுமே இப்போ லேபர் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அதனால் ஆரம்பிக்கிறப்ப பெரிய கோலோடு ஆரம்பிங்க. அதை வந்து எல்லாருமே அப்ரோச் பண்றதுக்கோ இல்லை எப்படி முடிக்கணுன்றதுக்கு அதுக்கான பிளான்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க.
1: சூப்பர் சார், கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா விஷயமே எல்லாருக்குமே பயனுள்ளதாவே இருக்கும். இந்த 1 மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
2: நான் படிச்ச சோனா காலேஜ்ல வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றி.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிருபாகரன் சார் அவங்களோட மாட்டு பண்ணைய பத்தியும் அவங்களோட சுரபி என்டர்பிரைஸ பத்தியும் நிறைய விஷயங்கள் இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: மணி இப்போ 10 மணிக்கு மேலதான் ஆகுது, ஆனா வெயில் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயில் அடிக்குது. உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், வெயில் இவ்வளவு அடிக்கிறதுக்கு காரணம் நம்ம எல்லாம் மரங்களை வந்து அதிகமா வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் ராஜ்குமார், அது காரணமா தான் வந்து வெயில் அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க எல்லாருக்குமே இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அதுதான் கிடையாது, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நாம வந்து நிறைய பேச போறோம். எதனால இந்த வெயில் அப்படின்றது அதிகமா அடிக்க ஆரம்பிக்குது, இதுக்கு காரணம் என்ன, இதை சரி பண்றதுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியில உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. சோ ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்க அப்படின்னா கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில இந்த உலகத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் பத்தி தான் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதிகமா நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ புத்தகத்துல இருக்கக்கூடிய தியரி அப்படின்றதான் கிடையாது, இது நம்ம வீட்டு வாசல்ல நாம தினமும் வெயில போறோம் அப்படின்னும் போது நம்மளோட முகத்துக்கும் நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளைமேட் ஆக்ஷன், காலநிலை நடவடிக்கை அப்படின்றது இந்தியாவை வாட்டி வதைக்கக்கூடிய சூழ்நிலையா இப்போ அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கு மேலதான் ஆகியிருக்கு, ஆனா 10 மணிக்கு மேலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90 ஃபாரன்ஹீட் எல்லாம் வந்திருக்கும். ஒரு 12 மணி 1 மணி ஆயிடுச்சு அப்படின்னா 100க்கு மேல ஃபாரன்ஹீட் அப்படின்றது அதிகமா இருக்கும். அந்த மாதிரி வெயில் அதிகமா அடிக்கிறது காரணமா மாறிடுச்சு. சோ இது எப்படி ஆரம்பிச்சது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேச போறோம். சரி, இந்த நிலையான வளர்ச்சி இலக்குனா என்ன ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை கடந்த 2015 வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க இந்த 17 இலக்குகளை. அதுல உதாரணம் பாத்திரத்துல நாம வந்து தண்ணி ஊத்தி அதை சூடுபடுத்தினா என்ன ஆகும், அந்த தண்ணீர் எல்லாமே சூடாகி ஆவியா வந்து வெளியே போக ஆரம்பிக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் பல கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல்ல மேல்பரப்பு அப்படின்றது வந்து வழக்கத்தை விட அதிகமா சூடாகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் எல் நினோ. சரி ராஜ்குமார், கடல் சூடாகிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத நீங்க கேட்கலாம். பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய இந்த அதீத வெப்பத்தால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய காற்றினுடைய திசையும் வேகமும் வந்து மாற ஆரம்பிக்குது. இதனால இந்தியாவிற்கு வந்து மழை கொண்டு வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவ காற்று இருக்கு இல்லையா, அது வந்து அதோட வலுவை வந்து இழக்க ஆரம்பிக்குது. மலை மேகங்கள் வந்து இந்தியாவுக்கு நுழைய முடியாத ஒரு நிலை அப்படின்றது உருவாக ஆரம்பிக்குது. சிதறி போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மழை காலங்கள்ல வந்து மழை வராத நேரம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. சோ நிலம் வறண்டு போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கட்டும், வெப்பம் பூமியில தங்கக்கூடியதா மாற ஆரம்பிக்குது. அதுதான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் நினைக்கிறது அப்படின்னா நம்ம ஊர்ல பண்ணக்கூடிய விஷயங்கள்னாலதான் வந்து இந்த வெப்பம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கீங்க. அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வருஷமும் வந்து கிட்டத்தட்ட 66% அதிகமா வந்து எல்லினோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இந்த வருஷம் வரலாறு காணாத வெயில வந்து நாம சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் தான் இப்போ நாம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த 45-47 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் வரதுக்கான காரணம்னு சொல்லலாம். சோ இதை பத்தி நாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு கேரடு வாங்க, தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: எங்கேயோ பசிபிக் கடல்ல ஏதோ நடக்குது, அதுக்காக நாம ஏன் இங்க கவலைப்படணும் அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. அதை பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கடமையும் கூட அப்படின்னு சொல்லலாம். சோ அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிலே. வெயில் அடிக்குது அப்படின்னா ஏசி போட்டுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வருதுதான். ஆனா இதை பத்தி பேச வேண்டியது நம்மளுடைய காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எல் நினோவும் காலநிலை மாற்றமும் வந்து நேரடியாக கை வைக்கிறது நம்மளுடைய தட்டில், அதாவது சாப்பாட்டு தட்டில் தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி தொடர்ந்து பேசுறேன். STG 13 இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. அதாவது காலநிலை மாற்றம் அப்படின்றது, இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுது இல்லையா, இதெல்லாமே ஏற்படுறதை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வாக எடுத்துட்டு போய் சொல்றதுக்காக தான் இந்த STG 13 அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. ஒரு காலத்துல பருவநிலை மாற்றம் அப்படின்றது 50 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சோம். ஆனா இது இப்பவே வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து மக்கள் வந்து கண்டிப்பா அது உணரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 50 வருஷங்கள் தாண்டி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இப்பவே நடக்குது அப்படின் போது இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் தானே. எல் நினோ காரணமா என்ன ஆகுது அப்படின்னா பருவநிலை மாற்றங்கள் வந்து தவற ஆரம்பிக்குது. அது சங்கிலி தொடர் போல வந்து பல பாதிப்புகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். முதல்ல வந்து விவசாயத்துல அடி வாங்கும், அதுக்கப்புறம் உணவு உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். அப்படி உணவு உற்பத்தி குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு போது விலைவாசி எல்லாமே வந்து உயர ஆரம்பிக்கும். இது இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். போர்க்காலகட்டங்கள்ல இருந்து நாம இப்ப வந்து மீண்டிருக்கோம். இந்த போர்க்காலகட்டங்கள்ல நமக்கு எவ்வளவு விலைவாசிகள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிச்சது. நிறைய பேர் வந்து ஹாஸ்டல்ல சாப்பிட முடியாத சூழ்நிலை, ஹோட்டலுக்கு போனா விலைவாசி ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் இந்த எல் நினோ சொல்லுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ 47 டிகிரி வெயில் அப்படின்றது வெறும் வானிலை அறிக்கை அப்படின்றது கிடையாது, அது நம்மளுடைய பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம இதை பத்தி பேசுறது அப்படின்றது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வியை வந்து விதைக்க ஆரம்பிக்கிறோம். நான் வந்து இதை கேட்கிறேன் அப்படின்னு போது உங்க மனசுல வந்து ஒரு கேள்வி எழ ஆரம்பிக்கும். நாம என்ன தப்பு பண்ணோம், இயற்கையினோட இந்த சீற்றத்துக்கு நாமளும் ஒரு காரணமா மாறிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க எல்லாருக்குள்ளயும் வர ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த புகையா இருக்கட்டும், வாகன பெருக்கமா இருக்கட்டும், காடழிப்பு அப்படின்றது, மனிதர்கள் அதிக அதிகமா வந்து வீடுகள் கட்டுறதுக்கு மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க, இதனால காடழிப்பு அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. இல்ல வேற ஏதோ பொருட்களுக்காக காடழிப்பு ஏற்படுது அப்படின்னு போது இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பன் உமிழ்வு அப்படின்றது வந்து அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதனால பூமியை சூடாக்கி எல் நினோ மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை நிகழ்வுகளை வந்து தீவிரப்படுத்துறதுக்கு பல மடங்கு அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். அதனால இதை பத்தி பேசுறது அப்படின்றது யாரையும் பயமுறுத்துறதுக்கு கிடையாது, நீங்க எல்லாரும் விழித்துக் கொள்றதுக்கான நேரம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த எல் நினோ பத்தி பேசியிருக்கேன். ஸோ இதனால நமக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம், இதை தடுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும், சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரலே.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
5: உலக அளவுலையும் சரி, நம்ம இந்தியா அளவுலையும் சரி, இந்த வெப்பமாதலை வந்து தடுக்கிறதுக்கு பலவிதமான தீவிர நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம அடுத்தடுத்து பேச போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. உலக நாடுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்றத வந்து போட ஆரம்பிச்சாங்க. இது மூலியமா வந்து நிலக்கரி, பெட்ரோலியம் இந்த பயன்பாட்டை குறைக்க ஆரம்பிச்சு மாசற்ற சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மின்சாரத்தை வந்து மாத்திக்கணும், அந்த எண்ணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாம் மாறிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இது சர்வதேச அளவிலான மிகப்பெரிய கால்நிலை நடவடிக்கை அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையாகவே நமக்கு வந்து அளித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். உலகெங்கிலும் எல் நினோ மாறி இருக்கக்கூடிய மாற்றங்கள் நடந்தாலும் நம்ம தெற்கு இந்தியாவுக்கு உயிர் கொடுக்கிறது அப்படின்றது இந்த மலை தொடர்கள் தான். அரபிக்கடலிருந்து வரக்கூடிய இந்த பருவ காட்டை தடுத்து நிறுத்தி மலையா பிழிஞ்சு நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஆனா அங்க மனிதர்கள் காடுகளை அழிக்கிறதும் மரங்களை வெட்டுறதுனாலையும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த இயற்கை அரண் அப்படின்றது வந்து உடைஞ்சுகிட்டே இருக்க ஆரம்பிக்குது. இதை கருத்துல கொண்டுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசாங்கமும் பல சூழலியல் அமைப்புகளும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்கிறதுக்கான மாபெரும் திட்டங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. காடுகளை மீட்டெடுக்கிறது அப்படின்றது ஒரு புதிய மரங்களை நடுறதுக்கு சமம். வனவிலங்குகளை பாதுகாக்கிறது இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வெற்று நிலங்களை விட அடர்ந்த மரங்கள் உள்ள காடுகள்ல தான் வந்து மேகங்கள் அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அதனால பசுமை போர்வையை வந்து அதிகப்படுத்தினாலே நீண்ட காலத்திற்கு தீர்வு அப்படின்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதைதான் இதுக்காக தான் அரசாங்கம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல முன்னெச்சரிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல் நினோ பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எல் நினோனா என்ன அப்படின்றதையும் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மலைகள், அதாவது மலை வருது இல்லையா, அந்த மலைகள் வர்றது வந்து நமக்கு மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். கடந்த வருஷம் கூட மே மாசத்துல மழை அப்படின்றது வர ஆரம்பிச்சது. சம்பந்தமே இல்லாம மலைகள் அப்படின்றது வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பருவநிலை மாற்றங்கள் அப்படின்றது அடிக்கடி ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் நாம இப்போ இங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை தடுக்கிறதுக்காக தான் அரசாங்கமும் பல தனியார் நிறுவனங்களும் வந்து செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதனால வந்து இந்த மக்கள் அதிகமா சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்றத பத்தி நிகழ்ச்சியில் அடுத்தது பேசலாம். வெப்பம் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது இல்லையா, சுதுல சவால்கள் அப்படின்றது மனிதர்களுக்கு என்ன மாதிரி விளைவுகளை கொடுக்கும் அப்படின்றத பத்தி நாம அடுத்தது பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரலே.

வணக்கம், என் பேர் சங்கீதா. நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சம்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மேய்ப்பட நிகழ்ச்சி நேரலே. இன்னைக்கு கனவுகள் மேய்ப்பட நிகழ்ச்சியில கிளைமேட் ஆக்ஷன், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குல இருக்கக்கூடிய 13வது இலக்கு பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். இப்போ இருக்க காலகட்டத்துல இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வெயில் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. சோ இந்த நேரத்துல வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சு சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில எங்கேயாவது போலாமா அப்படின்னு யோசிக்கிறத நிறுத்திருப்பீங்க. ஏன்னா அந்த வெயில் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வெயில வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. வீட்டுல இருந்து என்ன பண்ணலாம், வீட்டுல இருந்தா வந்து வேர்க்க ஆரம்பிக்கும், கரண்ட் பில் அதிகமா இருக்கும், அதனால நம்ம வந்து பாட்டி தாத்தா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்ல அங்க இருந்து கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்கீங்க அப்படின்னு போது நீங்க சொல்லுங்க. ஏன்னா இப்ப வெயில் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது இல்லையா, அதனால உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் நீங்க தினமும் சந்திச்சுட்டு இருக்கீங்க. வேலைக்கு போறீங்க அப்படின்னு போது அந்த நேரத்துல என்ன மாதிரியான சவால்கள் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஏன்னா வெயில் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது, அந்த வெயில தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு போங்க. சோ இதனால இப்போ வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது இந்த வெப்பத்தால அதிகமா மக்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்றதையும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நான் பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். இப்போ இந்த காலநிலை மாற்றம் அப்படின்றது சாதாரண மக்கள் எப்படி பாதிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் சவாலா இருக்கக்கூடியது நேரடியா மக்கள் உடல்நலத்தை பாதிக்க ஆரம்பிக்குது. 45 டிகிரிக்கும் மேல வந்து வெப்பம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு போது ஏசி அறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்றது கிடையாது, ஆனா உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, கட்டிட வேலை செய்யக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க, இல்ல விவசாய கூலிகள் இருக்காங்க அப்படின்னு போது, இல்ல டிராபிக் போலீஸா இருக்கக்கூடியவங்க, இல்ல சாலையோர வியாபாரிகள் இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமை ரொம்பவும் மோசமாக ஆரம்பிக்கும். அதிகப்படியான வியர்வையால நீர் சத்து அப்படின்றது அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும், அதாவது டீஹைட்ரேஷன் அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். பலருக்கும் வெப்ப மயக்கம், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால பல விதமான சவால்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. என்னோட அலுவலகத்திலுமே கூட ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய அன்றாடம் வருமானம் அப்படின்றது முடங்க ஆரம்பிக்குது. இரண்டாவது பெரிய சவால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு. நம்ம நாட்டில் 70% மேல இருக்கக்கூடிய விவசாயம் வந்து பருவமழையை நம்பிதான் இருக்க ஆரம்பிக்குது. இந்த எல்நிலம் மாதிரி வர ஆரம்பிச்சது அப்படின்னு போது மழை குறைவு இருக்க ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா விதைத்த பயிர்கள் வந்து கருக ஆரம்பிச்சிடும். இதனால அரிசி, கோதுமை, காய்கறிகள் விளைச்சல் இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். மார்க்கெட்ல பொருட்கள் வரத்து அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா விலைவாசி உயரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நாம வாங்கக்கூடிய 1 கிலோ காய்கறி விலையினுடைய விலை நாளைக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு, 2 மடங்காகும், 3 மடங்காகும். இந்த மாதிரியான சவால்கள் அப்படின்றது அதிகமா சந்திக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கும். மூன்றாவது முக்கிய சவால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குடிநீர் தட்டுப்பாடு. நிலத்தடி நீர்மட்டம் வந்து அதால பாதாளத்துக்கு போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஏரிகள், குளங்கள் இதெல்லாமே வறண்டு போய் நகரங்கள்ல கூட லாரியில தண்ணி வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், இது எல்லாமே மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை நான் வந்து ஏதோ படத்தை பார்த்துட்டு சொல்லக்கூடிய கதை அப்படின்றது கிடையாது. நீங்க எப்போ கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது நீங்க விழித்துக் கொண்டீங்க அப்படின்னா அடுத்த சில மாதங்கள்ல வந்து நீங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்களை இதை சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்றத யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நானுமே வந்து ஒரு சில முக்கியமான சமாளிக்கிறதுக்கான சமாளிப்பிகேஷன் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன், அது எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த வெயில் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது, இந்த வெயில சமாளிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட நான் ராஜ்குமார் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: அழைப்பது யாரோ அழைப்பது யாரோ.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட
3: வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம். இனி இதுக்கான தீர்வை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். SDG 13 இலக்கை அரசாங்கம் மட்டும் தனித்து நிறுத்தி இதை வந்து சாதிச்சிட முடியாது. இதை ஒவ்வொரு குடிமக்களும் வந்து கையில் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய 2-3 விஷயங்கள் இருக்க ஆரம்பிக்குது. நீங்கள் ஒன்று சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாற்றத்தை உங்களால் உங்கள் வீட்டில் பார்க்க முடியும். இதனால் உங்களுடைய குடும்பம் மாற ஆரம்பிக்கும். இது மூலியமாக உங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களும் வந்து மாற்றத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரர்களே. இப்போ நீங்க அடுத்தடுத்து இப்போ வெயில் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இப்போ நாளையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா அக்னி நட்சத்திரம் எல்லாம் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால அதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய பிரிகாஷன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் எந்த ஒரு வேலையும் வந்து அதிகமா வெயில்ல போற மாதிரியான வேலைகளை வச்சுக்காதீங்க. அந்த நேரத்துல நீங்க வந்து அது எல்லாத்தையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. எங்க போனாலும் கையில வந்து ஒரு பாட்டில் வாட்டர் அப்படின்றது தண்ணீர் அப்படின்றது கட்டாயம் இருக்க ஆரம்பிக்கணும். அடிக்கடி தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட இப்போ வெயில் காலத்தெல்லாம் வந்து தண்ணீர் ரொம்ப குடிக்க ஆரம்பிங்க. நார்மலா இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பாத்தீங்க அப்படின்னா பல பெண்கள் குறிப்பா வந்து தண்ணீர் அப்படின்றது 1 லிட்டருக்கு மேல குடிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் மீது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். டீஹைட்ரேஷன் அப்படின்றது அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வந்து அதாவது மயக்கம் அப்படின்றதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால அதெல்லாத்தையும் தவிர்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய மோர் இளநீர் தர்பூசணி கம்மங்கூழ் இதெல்லாமே வந்து நீங்க எடுத்துக்கலாம். சோ இதெல்லாமே எடுக்கிறது மூலமா வந்து உங்களுடைய உடல் வந்து அதிக நீர் சத்து வாய்ந்ததா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து தொழிலாளர்கள்லாம் அதாவது கடை சாலையோரம் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்கலாம் வந்து நிலையில இருக்கிறது ரொம்ப அவசியம். சோ அவங்களை வேலை வாங்கக்கூடிய முதலாளிகள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது அவங்களுக்கு குடிநீர் கொடுக்கறது கட்டாயமா வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா இது தற்காலிக தீர்வு, அடுத்தடுத்த மாதங்கள்ல நீங்க பண்ண வேண்டியது. ஆனா இது எல்லாத்தையும் நிரந்தரமா தீர்க்கணும் அப்படின்னா இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்நாள்ல குறைந்தபட்சமாச்சும் 10 மரங்களையாவது நடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பா வேம்பு புங்கன் அரச மரம் ஆலமரம் இந்த மாதிரியான நிழல் தரக்கூடிய மரங்களை நாட்டு மரங்களை நடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பெரிய மரம் பல ஏசிகளுக்கு சமமான ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது. இது இயற்கையா தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால அதெல்லாத்தையும் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து தண்ணீர் சேமிப்பு. மழையே பெய்யாத போது தண்ணீர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். மழை வரும்போது அந்த தண்ணீர் வீணாக்குறதும் நிலத்தடி நீரை வந்து சேமிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வீட்லயும் வந்து மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அப்படின்றது உறுதி செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து எரிசக்தி சேமிப்பு. தேவையில்லாத போது வந்து மின்விசிறியா இருக்கட்டும் ஏசியா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க ஒவ்வொரு யூனிட்டையும் மிச்சப்படுத்தும் போது பூமி சூடாகிறத வந்து தவிர்க்க ஆரம்பிக்க முடியும். ஸோ எரிசக்தி மூலயமா தான் வந்து நமக்கு வந்து கரண்ட் கிடைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் ஹீட் ஆகுது அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பூமி அப்படின்றது நாம வாடகைக்கு இருக்கக்கூடிய அந்த வீடு அப்படின்றது கிடையாது. அடுத்த தலைமுறையினோட சொத்து அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதனால அதை சிதைக்காம பாதுகாப்பா அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கடமையும் கூட. காலநிலை மாற்றம் அப்படின்றது பெரும் சவால் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். விழிப்போடவும் ஒற்றுமையோடும் நம்ம இதை எதிர்கொள்ள ஆரம்பிச்சோம் அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வீட்டுல இருந்தே தொடங்கும் போதுதான் கனவுகள் அப்படின்றது மெய்ப்பட ஆரம்பிக்கும். அதுதான் அந்த கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். இதை இயற்கையோட இணைஞ்சு நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் முன்னேறும், நம்ம சமூகம் முன்னேறும், நம்மளுடைய நாடு முன்னேறும். இதனால நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் முன்னேறுவாங்க அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். சோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நேர்களை அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேர்களை.

0: வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பறியாரோ நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா மற்றும்
1: ராஜ்குமார்.
0: இந்த அன்னையர் தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது மே மாதத்துடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை உலகெங்கும் அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. அன்னையர் தினம் அப்படின்னு சொல்றது வெறும் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது, அது ஒரு தாயின் தன்னலமற்ற அன்பு மற்றும் தியாகத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது, கொண்டாடப்படவும் செய்கிறது. 1900களில் தொடக்கத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த அண்ணா ஜார்விஸ் அப்படின்றவங்க தான் தனது தாயின் நினைவாக அனைத்து தாய்மார்களின் பெருமையை உலகிற்கு உணர்த்துவதற்காக இந்த நாளை தொடங்கி இருக்கிறார். தொடர்ந்து இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்றைய அழைப்பதியார் நிகழ்ச்சிக்கான தலைப்பும் கூட என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஒரு தாயாக தியாகம் செய்த உங்கள் அம்மாவின் கனவு என்னவாக இருக்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் பேச போகிறீங்க. ஒவ்வொரு அம்மாவுக்குமே கனவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அம்மா அப்படின்னு கிடையாது, மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே கனவு அப்படின்றது கட்டாயம் இருக்கும். பட் அம்மா அப்படிங்கும் பொழுது ஒரு கட்ட ஒரு குழந்தையாக இருந்து வளர்ந்து அதுக்கப்புறமா திருமணம் ஆகினதுக்கப்புறமா இன்னொரு ஃபேமிலி அப்படின்னு வரும்பொழுது குழந்தைகளுக்காக, குடும்பங்களுக்காக, உறவுகளுக்காக தன்னுடைய கனவை தியாகம் செய்ய வேண்டிய நிலை நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்க உங்களுடைய அம்மாவுடைய கனவை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை நிறைவேற்றி இருக்கீங்களா? உங்க அம்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், ரகசியமா நீங்க ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அதை பத்தி எல்லாம் இன்றைய அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில நீங்க பேசலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 9787707. சொல்லுங்க ராஜ்குமார், நானே பேசிட்டு இருக்கேனே, நீங்க சொல்லுங்க.
1: இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் வந்து அம்மா, அதாவது மதர்ஸ் டே வாழ்த்துக்கள், அன்னையர் தின வாழ்த்துக்கள். நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசுறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாள் வந்து அன்னையர் தினம் அப்படின்னு சொல்றதா, இல்லை என்னுடைய அப்பாவுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்றதா, அதையும் தாண்டி இன்னைக்கு இப்போ வந்து கரண்ட்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, முதலமைச்சராக ஒருத்தர் ஆயிருக்காரு, ஸோ அதை பற்றி பேசுறதா, இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய நாளாக தான் இன்னைக்கு நாள் அமைது. இந்த நாள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்காகவும் தன்னோட தியாகத்தை பண்ணக்கூடிய பெண்கள், அவங்களுடைய கனவு என்ன அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்றதான் இன்னைக்கான அழைப்பதியார் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. இந்த தலைப்புல நீங்க பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கால் பண்ணுங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்மா, நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை கோவிந்தசாமிங்க.
0: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க,
2: நல்லா இருக்கீங்களா
1: அண்ணா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். எங்க ஊர்ல ரெண்டு நாள் மழை வந்தது, குளிச்சி.
0: ஆமாடா, மழை. சொல்லுங்க அண்ணா, இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா?
2: இன்னைக்கு வந்து அன்னையர் தினத்துக்கள் அனைவருக்கும் வந்து எங்களுடைய அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, எல்லாருமே டூவீலர்ல இருந்தாங்க.
0: அண்ணா உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் சரியா இல்லண்ணா, நீங்க டவர் கரெக்டா இருக்க இடமா பார்த்து நின்னு பேசுறீங்களா?
2: என்னுடைய அம்மாவுடைய ஆசை வந்து எல்லாருமே டூவீலர்ல போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த காலத்துல வந்து என்ன ஒண்ணு சைக்கிள்ல தான் போயிட்டு இருப்பேன்.
0: இணைப்பு வந்துட்டு அவங்களை துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் நாம அழைத்து பேசுவோம். அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டு டூவீலர்ல போயிட்டு இருந்தாங்களா, அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு ஆசையா டூவீலர்ல போகணும் அப்படின்றத ஒருவேளை அதை நிறைவேற்றிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்ல வந்திருக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய அம்மாவுடைய கனவு என்னவாக இருந்திருக்கிறது, அதை தியாகம் செஞ்சாங்களா, அதை நீங்க நிறைவேற்றினீங்களா, அதை பத்தி எல்லாமே இன்னைக்கு நீங்க சொல்லலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியோட நம்ம இணைந்தே இருக்க போகிறோம். அடுத்ததாக இன்னொரு நேயர் இணைப்புல வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் அம்மா.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லிக்கோங்க, எங்க இருந்து பேசுறீங்க, அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: நான் திருப்பூர் மாவட்டம் குறுநிக்கல்பட்டியில இருந்து கஸ்தூரி பேசுறேங்க.
0: சொல்லுங்க அண்ணா. கஸ்தூரி அண்ணா, தலைப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டேங்க, நிகழ்ச்சி கேட்டுங்க. அதாவது தாயினுடைய பெருமையை பத்தி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இல்லவங்க. பல பல கோடி வருஷம் பேசினாலும் தாயினுடைய ஒரு பெருமையும் பொறுமையும் நம்ம வேற எதை

0: என்ன ஒப்பிட்டு சொல்ல முடியாதுங்க.
1: கண்டிப்பா
0: ஆமாங்க. அதனால திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்றாருங்க, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காட்டு சோர்வலால் பெண் அப்படின்னு. பெண்ண தனியா அது தாய்க்கும் பொருந்து பெண்ணுக்கும் பொருந்தும்னு வைங்க அந்த குறள். அதனால வந்து இந்த அன்னையர் தினத்துல இந்த தலைப்பு சொன்னது ரொம்ப பொருத்தமான தலைப்புங்க.
1: நன்றி நன்றிங்கண்ணா. நீங்க உங்க அம்மாவுடைய கனவா என்ன நினைக்கிறீங்க? அவங்க என்ன கனவு?
0: அம்மாவினுடைய கனவு என்னங்க அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், அதோட எந்த ஒரு தீய எண்ணங்கள் இல்லாம நல்ல பொறுமையா பெருமையோட வாழணும் அப்படின்னா எங்க அம்மா தான் என்னை பத்தி நினைச்சுங்க. அம்மா தவறி ரொம்ப நாளா இருங்க, இருந்தாலும் அவர்களுடைய கனவு அல்லையா, பொய் பேசக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, இதுதான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பழக்கம்ங்க.
1: ரொம்ப நன்றி.
0: இன்னமும் நான் அதே மாதிரியே நடந்துகிட்டு இருக்கேன். பொய் பேச
1: மாட்டேன்.
0: எந்த யாருக்கும் ஒரு சின்ன துன்பம் நிகழக்கூடாது அப்படின்னா என்னுடைய மனசுல இப்பவும் இருக்குதுங்க.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பையும் உங்க அம்மா வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவே அவங்களுடைய கனவாவும் வச்சிருக்காங்க. இந்நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அண்ணா.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி அண்ணா. இந்த மாதிரி உங்களுடைய அம்மாவை பற்றிய கனவு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, அதை நிறைவேற்றிருக்கீங்களா, அதை பத்தி எல்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள்
2: 9787070178. இன்னொரு டைம் சொல்லிடுறேன், 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அழைப்பதார நிகழ்ச்சியில் இன்னைக்கே உங்க கூட நாங்கள் பேசிட்டு இருக்கோம். நான் ராஜ்குமார், என் கூட விஜயபிரியாக்கா பேசிட்டு இருக்காங்க. ஸோ நாம எல்லாரும் சேர்ந்து பேசலாம். எந்த தலைப்புல அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் உழைக்கக்கூடிய பெண்கள் அவங்க தியாகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தியாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அம்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கனவு என்ன அப்படின்றத பத்தி நீங்க வந்து பேச போறீங்க, அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படா எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? அன்னை என்னும் அருந்தெய்வம் கண்ணெதிரே உள்ள போதே கலப்படமில்ல அன்புடன் அவளுக்கு கைமாறு செய்திடுவோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கான தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா,
5: குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தியாகம் பண்ணக்கூடிய அம்மாக்கள் இருக்காங்க அப்படின் போது அவங்களுடைய கனவு என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அதுதான் இன்னைக்கான கேள்வி. அம்மாக்களுடைய கனவு அப்படின்றது நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால், நம்மளை போலவே தான் நம்மளுடைய அம்மாக்களுக்குமே கனவு அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த கனவுக்கு நாம் ஏதாவது பண்ணியிருக்கோமா, அவங்களுடைய கனவுகளை நாம் என்னைக்காவது கேட்டிருக்கோமா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு மறக்காமல் அழைப்பது யார் நிகழ்ச்சியில் பேசணும்னு நினைச்சிங்க அப்படின்னா 9787707 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்க போறீங்க. இப்போ அடுத்ததா ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம்.
0: வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம். நந்தியிலும் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கீங்க காலைப்பிடிதெல்லாம் உங்களுக்கு?
0: எங்களுக்கும் ரொம்பவே உங்களை மாதிரி ரொம்ப சூப்பரா உற்சாகமா போயிட்டே இருக்கு அண்ணா.
6: எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதற்கண் சோனா எஃப்எம் 107.8 அன்பு சின்னங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய அன்னையர் நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க அம்மாவுக்கும் நாங்க சோனா எஃப்எம் சார்பாக அன்னையர் தின வாழ்த்துக்களை சொன்னோம் அப்படின்னு சொல்லிடுங்க. நான் நீங்க சொல்லுங்க.
6: கட்டாயம் காலையில இந்த அம்மாக்கு நீங்க கிஃப்ட் எல்லாம் பண்ணிட்டீங்களா? என்ன செஞ்சீங்க இன்னைக்கு காலையில?
0: நான் ஒன்லி விஷ் மட்டும்தான் நான் பண்ணிட்டு வந்தேன். பட் இப்போ போயிட்டு வேணா நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா மார்னிங்கே சீக்கிரம் வந்துட்டோம், அதனால விஷ் மட்டும் பண்ணிட்டு வந்தாச்சு.
6: டைம் இல்லை. ஓகே ஓகே டன்.
0: நீங்க சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய அம்மா உங்களுக்காக என்ன கனவை தியாகம் செஞ்சிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிங்களா? அவங்களுடைய கனவு தான் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா?
6: ஆமா ஆமா, என்னுடைய அம்மாவுக்கு கனவு அப்படிங்கறது ஒரு சொந்தமா வீடு அப்படிங்கறத கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அவங்களுக்கு அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு அப்படிங்கறத நான் நிறைவேற்றி கொடுத்துருக்குறேன். ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியா இருந்தது அந்த தருணம் அப்படிங்கிறது. அப்புறமா அம்மாவுடைய கனவு அப்படிங்கிறது கோவில்களுக்கு அதிகம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பிட்டு நார்த் இந்தியா பேஸ்ட் கோவில்கள் நிறைய இருக்கு, அங்கே போகணும் அப்படின்ட்டு அங்கெல்லாம் அம்மாவுக்கு கூட்டிட்டு போயிருக்கு. அவங்களுடைய கனவு அப்படிங்கறத நிச்சயம் நான் நிறைவேற்றிருக்கிறேன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன்.
0: சூப்பர், நன்றி நன்றிங்க. நான் ரொம்பவே சிறப்பா நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்க அம்மாவுடைய கனவுகள் நிறைவேற்றிருக்கிறத பத்தி சூப்பரா சொல்லிருந்தீங்க. நன்றி நன்றிங்க அண்ணா.
6: மிக்க மகிழ்ச்சி. இருவருக்கும் நன்றி
0: நன்றி நன்றிங்க அண்ணா. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அம்மாவுக்குமே கனவு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய அம்மாவுடைய கனவை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்களா? அது என்னவா தான் இருக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கேட்டிருக்கீங்களா, உனக்கு என்னதாம்மா பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகவும் இருக்கும். சில டைம் நம்ம அவனுக்கு பிடிச்சது சொல்லுமா, நான் வாங்கிட்டு வந்து தரமா அப்படின்னு சொல்கிறக்கூடிய தருணங்களும் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் ராஜ்குமார், உங்கள் அம்மாவுடைய கனவு என்ன, உங்கள் அம்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா?
5: அம்மாவுடைய கனவு அப்படின்றது நிறைய இருக்கு. ஆனால் நான் ரொம்ப நாளாக இந்த விஷயம் வந்து அம்மா மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், அதை வந்து வெளியில் வெளிப்படையாக சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நமக்கு தெரியாது கனவா இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கனவாக தான் இருக்கும். ஆனால் அது நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கனவை வந்து நான் இப்போ நிறைவேற்றிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நேயர் இணைஞ்சிட்டாங்க, அவங்ககிட்டயும் நம்ம பேசிடலாம்.
0: வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம், இணைப்புல இணைஞ்சாச்சு, பேசிடலாம். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் பாட்டி. தாத்துக்கா பட்டில இருந்து ருக்மணி பாட்டி இப்ப இணைப்புல இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அன்னையர் தினம் நல் வாழ்த்துக்கள்.
6: எனக்கு வந்துப்பா என் அம்மா எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு எதுமா எந்த வீட்டு வேலையெல்லாம் வைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சமையல் பண்ண கூட எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் அடுப்படி வேலைக்கே
0: வந்திருக்கிறேன்.
6: ஆனா எங்க வீட்டுல வந்து இந்த குடி தண்ணீர் இதெல்லாம் ரொம்ப தூரத்துல போய் எடுத்துட்டு வரணும். ஒரு ரொம்ப நாளா எங்க தண்ணி வசதி கிடையாது, அதனால போய் எடுத்துட்டு எங்களுக்கு அதே பெரிய வேலையா இருக்கும். அது எங்க அம்மா வீட்டு வேலைன்னு எங்களுக்கு எந்த வேலையும் எங்க அம்மா கொடுக்கவே இல்லை. எங்க அம்மாவே எல்லாரும் பாத்துப்பாங்க. ஆனா எங்களை வந்து படிச்சு ஒரு வேலைக்கு போங்கன்னு சொல்லி எங்க அப்பாவும் அம்மாவும் அவ்வளவு ஒரு
0: கனவோட இருந்தாங்க.
6: அந்த அளவுக்கு தான் நாங்க வேலைக்கு வந்ததே எங்க அம்மாவுக்கு நாங்க செஞ்சு கொடுத்த ஒரு சந்தோஷமான வேலைங்கிறது எங்களோட கருத்து சாமி.
0: சூப்பர் சூப்பர் பாட்டி, நீங்க பிள்ளைகளை படிச்சு நல்ல வேலைக்கு அனுப்பணும் அப்படின்றதுதான் உங்க அம்மாவுடைய கனவா இருந்திருக்கு. சூப்பர் பாட்டி, நன்றி நன்றி. இணைப்புல இணைந்து நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி பாட்டி. நன்றி
6: நன்றி சாமி, நன்றி சாமி.
0: ஒரு எல்லாருடைய அம்மா அப்பாவுக்குமே என்ன கனவு இருக்குன்னா, அவங்களுடைய கனவு என்னவா இருந்தாலும் தனக்கு அடுத்தது ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்தி ஆளாக்கி அவங்கள ஒரு நல்ல ஜாப் நல்ல பொசிஷனில் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு தான்

நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் ருக்மணி பாட்டியுடைய அம்மாவும் நினச்சிருக்காங்க, அப்பாவும் நினச்சிருக்காங்க. ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கான ஒரு இடம் இருக்குது, அதுக்காக நீங்கள் நல்லா படிங்க, உழைங்க, அந்த வேலைக்கு போங்கன்னு சொல்லி அவங்க கனவு அவங்க கனவாக நினச்சிட்டு இந்த குழந்தைங்களை வந்துட்டு படிக்க வச்சுருக்காங்க. அப்புறமே ருக்மணி பாட்டியும் கூட ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. அதுதான் என்னுடைய அம்மா அப்பா பட்ட கனவு வந்துட்டு நான் நனவாக்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பர், ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தாங்க நீங்களும் உங்கள் அம்மாவுடைய கனவு என்ன, அப்பாவுடைய கனவு என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அதெல்லாம் நிறைவேற்றியிருக்கீங்களா, அப்படின்னா அதெல்லாம் என்ன கனவு அப்படின்றத எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கன்னா 9787770178 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்திருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: என்னடா மச்சான், நல்லா இருக்கியா?
1: நான் நல்லா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ரொம்ப ஜாலியா இருக்க போலயே.
0: என்னடா மச்சான் அப்படி கேட்டுட்ட?
1: பின்ன என்னடா, நானும் சோசியல் மீடியால ஆக்டிவா தான் இருக்கேன், ஆனா நீ மட்டும் ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சுட்டு அப்டேட்டா இருக்கியே.
0: இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லாத ஒரு சூப்பரான ரகசியத்தை தாண்ட உங்ககிட்ட சொல்ல போறேன். வயதானவர்கள், இதய நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைங்க. மனசு இளமையா வச்சுக்கணும்னா
2: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 6 மணிக்கு ஜாலியா கேட்கலாம். இது வாலிப வயசு, சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
2: அம்மா அம்மா தானே அப்படின்ற மாதிரி அம்மா நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா தான் நம்ம அம்மா தான் நமக்கு வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நம்ம சோகத்தில் இருக்கும் போதும் சரி, சிரிக்கும் போதும் சரி, நமக்கு என்ன வேணுமோ என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணியிருக்கக்கூடியவங்க தான் நம்ம அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி அம்மாக்களுடைய கனவு அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியுமா அப்படின்றது தான் இன்றைக்கி அழைப்பது யாரோ நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும், உங்களுடைய அம்மாவுடைய கனவு என்ன, அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத பற்றி பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787770178 நம்பருக்கு கால் பண்ணி அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நீங்கள் ராஜ்குமார் என் கூட மற்றும் என் கூட வந்து யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயபிரியாக்கா இருக்காங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம அம்மாக்களுடைய கனவு என்ன அப்படின்றத பற்றி பேச போகிறோம். விஜயபிரியாக்கா, இப்போது எல்லா அம்மாக்களுக்குமே வந்து கனவு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போது என்கிட்டையும் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், அம்மாக்களுடைய அதாவது உங்களுடைய அம்மாவோட கனவு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா, அந்த கனவை நிறைவேற்றினீங்களா, என்ன வச்சு?
5: ஏன் அம்மாவுடைய கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அதாவது பிள்ளைங்களை வந்துட்டு நல்லா படித்து அவங்கள ஒரு கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நினைப்பாங்க. அம்மா வந்து 12th வரலையும் படித்தாங்க, அதுக்கப்புறமேட்டு என்னம்மா படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் அப்போ கேட்கும்போது, இல்லைம்மா நான் படிக்கலாம் போகல அப்படின்னு அம்மா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அப்போ இல்லை அதனால் சரி ஓகே இப்போ மேரேஜ் பண்ணிடுறேன் சொல்லிட்டாங்க. ஓகேம்மா நானும் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அம்மாவும் சொல்லிட்டாங்க. அப்போது இப்போ கிடையாதுப்பா அப்போது சரியாச்சு. அதனால் அப்புறம் மேரேஜுக்கு ஆஃப்டர் மேரேஜ் என்னாச்சு, குழந்தைங்கள்லாம் வந்துச்சு, இந்த குழந்தைய வந்துட்டு நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் எல்லாரையுமே நல்லா படிக்க வச்சாங்க. ஒரு வேலைக்கும் நாங்கள் இப்போ வந்துட்டோம், இன்னும் என்ன ஒரு நல்ல பொண்ணாக இருக்கணும், ஒரு நல்ல இன்னும் நல்ல லெவலுக்கு அவள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மாவுடைய கனவாகவும் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எங்கள் அம்மாவை போய் நான் கேட்குறேன், நான் அவன் கனவை நிறைவேற்றிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு.
2: கண்டிப்பாக எனக்கு அம்மாவுடைய கனவு என்னவாக இருந்தது அப்படின்னா, சந்திரசேகர் அண்ணா சொன்ன மாதிரி வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி தான் அம்மாவுடைய கனவாக இருந்தது. ஸோ அந்த கனவு நிறைவேறிச்சின்னு சொல்லலாம். நிறைவேறிச்சு அப்படின்னா எங்கள்கிட்டலாம் சொல்லே ராஜ்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் இந்த மந்த்து தான் வந்து நாங்கள் வந்து
5: புதுசாக
2: கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம்.
5: ஸோ
2: இந்த நேரத்தில் நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விஜயபிரியாக்காவுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சேன், இந்த நேரத்துலேயே வந்து சொல்லிடலாம்.
5: அதான்
2: இன்னைக்கு கல்யாணம் இல்லை, அதான் வீடு வந்து கிரகப்பிரவேசம். அது வந்து இந்த மாதிரி அம்மா வந்து ரொம்ப நாளா இது நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு வந்து இது வந்து இது ஒரு கனவா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே இது கனவா தான் இருக்கும். அம்மாக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது வெளியூர் போறதா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து ஏதாவது உடுத்துற துணியா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்குறதா இருக்கட்டும், இது அவங்க கனவை வந்து வெளியிலலாம் சொல்லிக்க மாட்டாங்க. எப்பயாவது ஒரு டைம் இந்த பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட பேசுறதா இருக்கட்டும், சித்தி கிட்ட பெருமை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, இதை வாங்கணும்னு நினைச்சேன், பார்க்கலாம் எப்போ தான் நான் வாங்க போறேன், எப்போ தான் நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுவுமே பெண் நம்ம அம்மாக்களுக்குலாம் ஒரு கனவாக இருக்குது அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா, பிள்ளைகள் அவங்க சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அம்மாக்களுக்கு என்ன பண்ணுமோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். எனக்கு அம்மாவை வந்து சொல்லணும் அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து இந்த சாரீ எடுத்து கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க டைமில் லீவில் வந்து திருப்பூருக்கு வேலைக்கு போயிருந்தேன். அந்த டைம்லக்கா ஒரு சாரி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், அது வந்து ரொம்ப கம்மி தான் எனக்கு அப்போ சொல்ல போனா
5: 2000 கிட்டத்தட்ட
2: ஒரு 300-500 தான் இருக்கும் நினைக்கிறேன். அதுவே எனக்கு அப்போ எனக்கு அதிகம், இப்போ அது சாதாரணமா ஆயிடுச்சு. அந்த டைம் அதுவும் காலேஜ் 12th முடிச்ச லீவ்ல படிச்சுட்டு இருந்தப்போ எடுத்துட்டு போய் கொடுத்தேன். கொடுத்த உடனே எனக்கு தெரிஞ்சு வாரத்துல அம்மா ஒரு 3 அந்த சாரியை கட்டிடுவாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க வச்சு தரணும்னு சொல்லலாம். அதனாலே வந்து ஏதாவது மாசத்துல 2 வந்து சாரி எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிடுவேன். இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. இது மாதிரி
5: சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ராஜ்குமார். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய அம்மாவுடைய கனவு என்ன, உங்க அம்மா உங்களுக்காக என்ன தியாகம் பண்ணிருக்காங்க, எதையெல்லாம் யாரெல்லாம் மறைச்சிருக்காங்க உங்களுக்காக அவங்களுடைய ஆசைகளை அப்படின்றத எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 9787770107 அப்படின்ற நம்மளுடைய சோனா வானொலி நிலைய எண்ணிற்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்திருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
6: கருநிற சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: தேவை குறைபாடா, கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: ஐயோ, நேத்து விளையாட போய் மூச்சு பிடிச்சிக்கிச்சே.
1: காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்க. இந்தாடா முருங்கைக்கீரை சாரையும் சுக்கையும் அரைச்சு கொண்டு வந்திருக்க. மேல தடவிக்கோ, சரியாயிடும்.
0: பாட்டி, நானே இங்க வழியில இருக்க, நீ வேற அதை பண்ணு இதை பண்ணு.
1: சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லைன்னு பழமொழியா இருக்கடா. ஆரோக்கியத்தை பத்தி இந்த காலத்து பசங்களுக்கு என்னதான் தெரியுது? இதெல்லாம் யாரு சொல்றா? இப்போ
2: சொல்றாங்களே, பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்றாங்களே.
3: உடல் நலம் மனநலம் மருத்துவர்களின் ஆலோசனை பாட்டி வைத்தியம்னு கேட்க என்றும் நலமுடன். திங்கள் முதல் சனி வரை பகல் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? சூழ்ந்த வேளைகளில் துணையாக நின்றவளை ஆறுதலான வார்த்தைகளால் அரவணைத்து காத்திடுவோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய அழைப்பது யாரோ நிகழ்ச்சியின் தலைப்பு அன்னையர் தினத்துடைய சிறப்பை முன்னிட்டு நாம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் தியாகம் செய்த உங்கள் அம்மாவின் கனவு என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம கேட்டுட்டே இருக்கும். நான் அம்மா வந்துட்டு நிறைய தாகங்கள் செஞ்சுருப்பாங்க, பட் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்காக சின்ன சின்ன விஷயங்கள் கூட, அவங்க நமக்காக தூக்கம் கெட்டுறதா இருக்கட்டும், நமக்கு பிடிச்சதை சமைக்கிறதா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, எனக்கு இப்படி இந்த ஒருவேளை இந்த படிப்பு பதவி வேலை இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. என்னை யாரும் எதுவே நம்ம அம்மா வீட்டிலேருந்து நம்மளை அப்பா கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்களே, பட் இப்போ வந்துட்டு குழந்தைங்கன்னு வந்துட்டாங்க, நம்மளை யார் கூட்டிகிட்டு போவாங்க? நாம தான் அவங்கள கூட்டிகிட்டு போகக்கூடிய இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசைகளை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திக்கிட்டு குழந்தைங்களுக்காகவே அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குழந்தைகளாக, ஒரு மகளாக, மகனாக அம்மாவுடைய ஆசை என்ன அப்படின்றத நம்ம என்னைக்காச்சும் கேட்டிருக்கோமா, தெரிஞ்சிருக்கோமா? என்னதாம்மா உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லேம்மா அப்படின்னு ஒரு சில டைம்ல நம்ம கேட்போம். நம்ம வந்துட்டு அம்மா எனக்கு இது கேட்மா, எனக்கு இது நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், அதையும் கேட்டதெல்லாம் வேண்டுறது, உனக்கு ஏதாச்சும் நீ வாங்கிக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்லுவாங்க, இல்லை இல்லை நீ எல்லாம் வாங்கிக்கிட்டல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் நம்ம சொல்லுவோம், அம்மா நீ ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கோமா, ஒரு சாரீ எடுத்துக்கோமா, அவ்வளோ விலையில் வேணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு குழந்தையா மாதிரி நம்ம மறுபடியும் அம்மா கிட்ட வந்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கூட அம்மா நம்மளை இவ்வளோ கேட்குறாங்களே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அம்மா எதுவுமே வாங்காமலும் இருப்பாங்க. பட் அதையும் நாம தேடி தேடி வாங்கி கொடுப்போம்.
4: ஆனால் இது ஒரு பக்கம் நம்ம இப்படி யோசிச்சாலுமே, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அம்மாக்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருப்பாங்க. நமக்கு பிடிச்ச விஷயம் வாங்குகிறோம் அப்படின்னும் போது, பரவாயில்ல பொண்ணுங்க வாங்கிட்டோம் பசங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வாங்குறதுக்காக காசு இல்லாமல் போகலாம், இல்லை அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டோம், எனக்காக இந்த பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம நம்மக்கிட்ட யாருக்கிட்டும் அப்பாக்கள்கிட்ட யாருக்கிட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறாமல் இருந்ததுனால கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, அவங்களுடைய ஆசைகளை, அவங்களுடைய கனவுகளை வந்து வெளியில் சொல்லாமல் இருக்க ஆரம்பிப்பாங்க. இது நம்மளை சுற்றி நாம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள். இந்த சின்ன சின்ன தவறுகளால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கனவுகளை அவங்க கனவே இல்லாமல் பண்ணிடுறோம். அதையும் தாண்டி இன்னொன்று, அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய அடையாளம் எது அப்படின்னு கேட்டால், நமக்கு அம்மாவாக இருக்காங்க, அப்பாவுக்கு மனைவியாக இருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் அவங்க யார், அவங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்க ஆரம்பிக்கிறோம். அவங்களுக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருந்திருக்கும், நான் இதுவாகணும், நான் இந்த வேலைக்கு போகணும், நான் ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், என்ன கனவு வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கனவு அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இல்லை. குடும்பத்துக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்த்துக்கணுன்றதுக்காகவும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கனவை விட்டுட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்க ஆரம்பிப்பாங்க. இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய அம்மா, இன்னாருடைய பொண்ணு அப்படின்னு தான் பெண்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் இப்போ வரைக்குமே. அதுதான் நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் பெண்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது, இல்லை ஆண்கள் இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன, அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, அவங்களுடைய கனவுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருந்தீங்க. ரொம்ப கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நாங்களுமே வந்து நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கோம். இது இறுதி பகுதியில் விஜயபிரியாக்கா வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி சொல்லணும்னு வந்திருக்காங்க.
3: சொல்லுங்க. அப்படின்னா ஒரு அழகான ஒரு கவிதையை சொல்லி நிகழ்ச்சியை வைண்ட் அப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தெய்வம் பிசைந்து வைத்த சிலையல்ல அம்மா, தெய்வத்தையே பிசைந்து வைத்த அன்பு அவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கவிதை. உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் எல்லா மொழியிலையும் அம்மா அப்படிங்கிற வார்த்தையில கிடைக்கிற ஒரே ஒரு உணர்வு வேற எதுலையுமே கிடைக்கவே கிடைக்காது. அதனால பண்ணனால ஒவ்வொரு அம்மாக்களையும் நாம வந்துட்டு புகழணும் பாராட்டணும். அப்படி பண்ணனாலே போதும், அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்காக பேச்சுக்கு புகழ்றது கிடையாது, உண்மையான புகழ்ச்சியா இருக்கணும். அவங்களுடைய செயல்களில் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கும்போது அவங்களோட மனசு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதனால மீண்டும் ஒரு முறை அன்னையர்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா.
4: ராஜ்குமார், அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிட்டுறேன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது அம்மா கிட்ட போயிட்டு உங்களுடைய கனவு என்ன அப்படின்றத ஒரு டைம் ஞாபகப்படுத்தி அந்த கனவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கனவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு அந்த கனவுக்காக நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற நேர்களை. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜ்குமார் ஃப்ரம் அலைப்பதியாரோ மற்றும் விஜயபிரியா.
3: நன்றி நேயர்களே.
5: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
6: சினி சினி சினிமா சினி சினி.

எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.

இதுக்கு முன்னாடி நம்ம தனுஷ் அண்ணாவோட கரை படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னும் மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸ்ல இந்த கரை படம் ரன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கென் கருணாஸ் இருக்காருல, அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவா நடிச்சிருக்க யூத் படம் 50வது நாளை தாண்டி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த யூத் படம் இருக்குல்ல, இந்த டீமே வந்துட்டு புது டீம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்களோட உழைப்புல இந்த யூத் படம் ரிலீஸ் ஆகிட்டு இப்படி ஒரு காம்படிஷனான ஃபீல்டுல 50 நாளை தாண்டி ஓடுது இல்லை, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா. நம்ம டைரக்டர் ரத்னகுமார் இருக்காருல, அவரோட டைரக்ஷன்ல நம்ம லோகேஷ் அண்ணாவோட ப்ரொடக்ஷன்ல உருவாகிட்டு ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் 29 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் ஒரு ரொமான்டிக் டிராமா சப்ஜெக்ட்ல உருவாகிருக்கு. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா விஷ்ணு, பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆக்டர் மகேந்திரன் இருக்காருல, அவருமே இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 29 படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா டே 11 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி த்ரில்லர் ஜோனரில் உருவாகிருக்கு. இந்த படத்தில் எல்லாருமே புதுமுகங்கள் தாங்க. யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா மேடி மனோஜ், அதுக்கப்புறமா ஸ்வேதா அபிராமி, ரவிச்சந்திரன், ஆத்ரிஷ் மணிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க, அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீதிகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே டைரக்ட் பண்ணி இவங்களே இந்த டே 11 படத்தை ப்ரொடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டே 11 படம் இருக்குல்ல, இந்த படம் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு படங்கள் மட்டும்தான் இந்த வாரம் தமிழில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஓடிடியிலையுமே ஒரு சில படங்களை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஜாலியாக படத்தை பார்த்து இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கூடவே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: சோனாயம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸா சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்ப ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்வளவு சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours, 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க, அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க ஏன் இத சோனா FM ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இத வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா FM ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா FM 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக கூட பேசியிருந்தோம். ஸோ இன்னமும் அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டுலாமா? இப்போது ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன அந்த டைம் லூப் படம் அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது. நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட மாநாடு படம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட்டாக இருந்தது. இந்த படம் நம்ம எஸ்டிஆர் அண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்த படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த மாநாடு படத்துக்கு முன்னாடியே தமிழில் ஒரு டைம் லூப் படம் வந்து வந்திருக்குங்க. என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் வந்துட்டு டைம் லூப் சப்ஜெக்டை மையமாக வச்சு தான் எடுத்திருப்பாங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன 3D படம் அப்படின்னா மை டியர் குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை தான் சொல்லுவோம். ஆனால் தமிழில் ஃபஸ்ட்டு 3D ரிலீஸ் ஆன படம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ஹிட்டான படம் தான் அன்னை பூமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் 1985 ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா ராதா ரவி, நளினி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ரஜினி சாரை ஒரு மாசான ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்துருப்போம். இன்னும் ஒரு சில பேர்லாம் வில்லனாக கூட வந்து பார்த்துருப்போம். ஆனால் ரொம்பவே சைலண்ட்டாக குடும்பத் தலைவன் ரோலில் பார்த்துருக்கீங்களா? 6 to 60 வரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் நம்ம ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி மேனாகவே வந்து வாழ்ந்திருப்பார் அந்த படத்தில். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கான கதையை வந்து எஸ்பி முத்துராமன் சார் இருக்கார்ல டேரக்டர், அவர் வந்து ரஜினி சார் கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஸ்டோரி இருக்கு, நீங்க தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா ரஜினி சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இல்ல சார், நான் வந்து இப்போ கமர்ஷியல் படம் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த ரோலுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேரக்டர் சாரை பார்த்து நம்ம ரஜினி சார் சொல்றாரு. அதுக்கப்புறமா டேரக்டர் எஸ்பி முத்துராமன் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை வச்சு ஒரு டெஸ்ட் ஷூட் மட்டும் எடுத்துக்கிறேன், அந்த ஷூட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நான் உங்களையே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நான் வேற ஹீரோ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சார் சொல்றாரு. அதுக்கப்புறமா ரஜினி சார் அந்த டெஸ்ட் ஷூட்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஓகே ஆனதுக்கு அப்புறமா இந்த 6 to 60 வரை படத்தில் நம்ம ரஜினி சார் நடிச்சிருப்பாரு. இந்த படமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஸ்ட்டாக தமிழ் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். இப்போ தமிழை தாண்டி மற்ற மொழிகள்லையுமே ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஹாலிவுட் சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு நோட்டபிள் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம் அப்படின்னா தி ஷீப் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் இந்த வாரம் ரிலீஸாக ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஹிந்தி சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண அவதாரம் Part 1 அப்படின்னு சொல்லி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் தெலுங்கு சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா ரோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். அதுக்கப்புறமா வந்துட்டு கோபாரி கட்டுப்பனியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் தெலுங்கில் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் மலையாளத்திலையுமே த்ரீஎம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களும் மலையாளத்தில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ மற்ற மொழிகள்லையுமே ஒரு சில படங்கள் தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning, leadership development, learning beyond books, caring faculty. All of them are one school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9445-92160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக நம்ம அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரமும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. அப்படி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இந்த வாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம தனுஷ் அண்ணாரிகாரில் அவர் வந்துட்டு பயங்கர பிஸியான ஒரு ஆக்டர் இன் தி கோலிவுட் அப்படின்னு காமெடி ஜோனரில் உருவாகுது. இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தயாரிக்கிற 29வது படம் தான் இந்த படம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செல்வின் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த படத்தை டைரக்டும் வந்து பண்ணுறாரு. இப்போது நம்ம சந்தான மன்னா வந்துட்டு ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்துருக்கும். இப்போ ரீசெண்டாக அவர் நடித்த படங்கள், அதாவது அந்த காமெடி கலந்த ஹாரர் ஜோனர்லாம் படங்கள் நடிச்சிருப்பார்ல, அந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் அதே ஜோனரில் படம் வந்து நடிக்கிறாரு. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் அண்ணாவும் சந்தானம் அண்ணாவும் சேர்ந்து ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஃபைனலி யூடியூப் சேனல் மூலிமா செம ஃபேமஸ் ஆனவர் தான் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இவர். இவர் நடிக்கிற ஒரு புதிய படத்துக்கான டைட்டிலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா காவிய காதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை யாரை டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹரிஹர சுதன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஃபைனலி பாரத் அண்ணா நடிக்கிற இந்த காவிய காதல் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ ஒரு சில படங்கள்ல அந்த ஊரோட மண்மனம், அது மட்டும் இல்லாம நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட கலாச்சாரத்தை பேசுற மாதிரியான ஒரு சில படங்கள்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும் போது இப்போ நம்ம வாழ்க்கையவே அப்படியே திரையில பார்த்தப்போ இருக்கும். அந்த மாதிரியான படங்கள்லாம் நிறைய வந்துருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான படங்கள்லாம் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும், ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் மாதிரியே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு படத்தை பத்தி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது 2017 June 2 இந்த டேட்ல ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ஹிட்டான படம் தான் ஒரு கிடாயின் கருணை மனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை டைரக்டர் சுரேஷ் சங்கையா இருக்காருல, அவர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா வித்தார்த், ரவீனா ரவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நிறைய பேர்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கும் தெரியாது. ஸோ ஒரு சில பேர் பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு கிடாயின் கருணை மனு இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ இருக்காருல, இந்த படத்துக்கான ஹீரோ நம்ம வித்தார்த்தனா இருக்காருல, அவருக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமலே வந்திருக்கும். ஸோ அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து என்ன வேண்டிக்கிறாங்க அப்படின்னா, என்னோட பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சா குலதெய்வ கோயிலுக்கு நான் வந்து கிடா வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவர் நினைச்ச மாதிரி நல்லபடியாக கல்யாணம்னா நடந்து முடிக்குது. அதுக்கப்புறம் வேண்டிக்கிட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போய் கிடா வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்கல்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, படத்துக்கான ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து லாரியில் குலதெய்வம் கோயிலுக்கு கிடா வெட்டுறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரம் லாரி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓட்டிட்டு போவார். அப்படி போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்துருவாங்க. அந்த நபர் வந்து இறந்துருவார். அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தார் இல்லை, அந்த நபரோட உடலை வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, என்னென்ன சவால்

சவால்கள் இவங்களுக்கு வந்து வந்துச்சு, என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தாங்க அப்படின்றத இந்த ஒரு கிடாயின் கருணை மனு படத்தில் அவ்வளோ சூப்பராக காட்டியிருப்பாங்க. இந்த படத்துக்கான டைட்டிலுக்கும் அந்த கிடாய்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, அது என்ன அப்படின்றத நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சில படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஊரோட வழக்கம், அந்த ஊரோட பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்றத ரொம்பவே அழகாக இன்டெப்த்தாக காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த படத்துலையும் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்து மக்களாக நடிச்சிருப்பாங்களே, அவங்களாம் வந்து நடிச்சிருக்க மாட்டாங்க, யதார்த்தமாக வந்து ப்ளே பண்ணி அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துலயும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. சோ ஓவராலா ஒரு கிடாயின் கருணை மனு படம் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு யதார்த்தத்தை பேசப்படும், ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ நீங்க பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம், உங்ககிட்ட பேசுறதுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: முன்னாடிலாம் ஒரு காலத்தில் ஒரு சில தியேட்டர்ஸ்லாம் ஆஹா ஓஹோன்னு ஓடி இருக்கும். ஆனால் இப்போது இருந்த சுவடுகளே இல்லாமல் வந்துருக்குங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான தியேட்டர்ஸ்லாம் நிறையவே வந்திருக்கு. ஸோ நாம் சின்னி சின்னி சினிமா நிகழ்ச்சியில் வார வாரம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில தியேட்டர்ஸை பற்றி நம்ம அப்படியே வந்து பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு பழமையான தியேட்டரை பற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எந்த ஒரு தியேட்டரு, அந்த தியேட்டரில் அப்படி என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது ராமேஸ்வரம் இருக்குல்ல, ராமேஸ்வரத்தில் நிறைய ஸ்பெஷல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ராமேஸ்வரத்துலேயுமே எக்கச்சக்கமான பழமையான தியேட்டர்ஸ்லாம் இருக்குங்க. இந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் இருந்து இப்போது இல்லாமல் இருக்கிற ஒரு பழமையான தியேட்டரை பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது 1972 கட்டப்பட்ட தியேட்டர் தான் ராமநாத சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தியேட்டரு. இந்த தியேட்டரு அப்போ கட்டும் போது மிக பிரம்மாண்டமாக ஒரு நிறைய சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு தியேட்டராக கட்டியிருந்தாங்க. 1972 இந்த தியேட்டரை கட்டி முடிச்சுட்டு எந்த படத்தை தெரியுமா முதல் முதல்ல திரையிட்டாங்க? தேவரின் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாமி படத்தை தான் ஃபஸ்ட்டு மங்களகரமாக ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கும் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருந்தது. அதுக்கப்புறமா போக போக எம்ஜிஆர் சாரோட படங்கள், சிவாஜி சாரோட படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இந்த ராமநாத சுவாமி தியேட்டரில் திரைய வந்துகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட திரைப்படங்களை இந்த தியேட்டரில் திரையிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மக்களோட வரவேற்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்துதான். அந்த சரௌண்டிங்கில் தியேட்டர்லாம் இல்லாத காரணத்தினால நிறைய மக்கள் எப்படி திரும்ப அந்த தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்காங்க. ட்ரெயின் ஏறி, பஸ் ஏறி நிறைய பேர் வந்து ஊருட்டு ஊரெலாம் வந்து படம் பார்த்துட்டு போன வரலாறுகள்லாம் அந்த தியேட்டரில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த ஓனர் வந்து மாறுறாங்க. ஃபஸ்ட்டு தாத்தா பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் அவரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து கை மாறுது தியேட்டரு. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் சரியில்லாமல் மக்களோட வரவேற்பு அப்படின்றது கிடைக்காம இந்த தியேட்டர் வந்து தடுமாறிட்டு இருந்திருக்கு. படங்கள் வந்து திரையிட முடியாமல் அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இந்த தியேட்டருக்கு வந்திருக்கு. இந்த தியேட்டரில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா, 2008 இந்த தியேட்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து சரியாக ஸ்க்ரீன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2008 இந்த ராமநாத சுவாமி தியேட்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வரைக்குமே எவ்வளோ தெரியுமா டிக்கெட் ப்ரைஸு? 10 ரூபா தாங்க. கேட்கவே அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு இல்லை. ஆண்களுக்கு 10 ரூபாவும் லேடிஸ்க்கு 5 ரூபான்னு அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டோட ப்ரைஸ் 2008 வரைக்குமே இந்த தியேட்டரில் அப்படி தான் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த தியேட்டருக்கு வரவேற்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஒரு சில படங்கள்லாம் வருது அப்படின்னா ஆன் டைமுக்கு வந்து போடுவாங்கள்ல, ஆனால் இந்த தியேட்டரில் கொஞ்சம் டிலே பண்ணி போகிறதுனால மக்களோட வரவேற்பு வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் நிறைய மக்கள் அப்படியே விசில் அடித்து ஆரவாரம் பண்ணி கத்தி அவங்களோட ஃபேவரட்டான ஹீரோவை ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு தியேட்டர் இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு குடோன் மாதிரியும் இல்லாமல் ஒரு பாலடைஞ்ச ஒரு கட்டிடமாக இந்த ராமநாத சுவாமி தியேட்டர் வந்து காட்சி அளிக்குதுங்க. இது வந்து பார்க்கவே அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான தியேட்டர்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்தந்த தியேட்டரை பற்றின டீட்டெயில்ஸ்னால் நான் அடுத்தடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடாபாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: ஒரு நாள் முயலுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம். நம்ம எல்லா இடத்துக்கும் வேகமாக போயிடுறோம், எல்லா வேலையும் வேகமாக செஞ்சிடறோம். ஆனால் ஆமை வந்து எல்லா வேலையும் பொறுமையாக தான் செய்யும், எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் போகும். என்ன தான் பண்ணுறது, ஆமைக்கு எப்படி தான் அவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ அதை என்ன பண்ணுச்சுன்னா, முயல் உடனே ஆமைக்கிட்ட போய் கேட்டுருச்சு, நீ எப்படி எல்லா வேலையும் இவ்வளோ பொறுமையாக செய்கிற, எனக்கு இப்படிலாம் செய்கிறதுக்கே பிடிக்காது அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு ஆமை வந்து, எப்பயுமே எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம பொறுமையாக இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னிச்சு. சரி, நான் அதோட அந்த பேச்சை விட்டுட்டாங்க. அண்ட் இன்னொரு நாள் என்னாச்சுன்னா, காட்டில் பயங்கரமான மழை. ஆமை ஒரு இடத்துக்கு மெதுவாக நடந்து போயிட்டு இருந்துச்சு, போகிற வழியிலே இந்த மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஆமை வந்து பொறுமையாக நிதானமாக நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போது முயலுக்கு ஒரு அவசர வேலை வந்துருச்சு, அதனால் முயலும் அங்கே வெளியில் போகிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போது முயல் வந்து இந்த மலையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஓடும்போது மழை தண்ணி வழுக்கி விட்டு கீழே விழுந்துருச்சு. அப்போது ஆமை தான் முயலுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வேகமாக செய்கிறது முக்கியம் இல்லை, கவனமாக செய்யணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: ஹாய், உங்கள் நேம்?
2: என் பேர் சேதுமித்ரன்.
1: சேதுமித்ரன், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சோனாவிலே போய் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன்.
1: ஓஹோ, சரி. உங்களுக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: நிறைய பேர் இருக்கு.
1: யார் யாரெல்லாம் அது நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, சொல்லுங்கள் கேட்போம்.
2: ஃபர்ஹான், ராணா, தனசூர்யா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
1: இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? சரி, ஓகே, ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூலில் என்ன சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எது உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட்?
2: மேக்ஸ்.
1: மேக்ஸ், எனக்கெல்லாம் மேக்ஸை பார்த்தாலே பயமாக இருக்கும், ஐயோ என்னடா இது அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, என்ன எது, ஏன் உங்களுக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் சேதுமித்ரன் கூட பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான், ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633330.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது, வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது, தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது, மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா, நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷாக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சேதுமித்ரன் தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. அடுத்ததா நம்ம சேதுமித்ரன் கூட பேசிடலாம். அண்ட் இப்போ இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும், அவங்க எடுத்துக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள் பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இப்போது சில குழந்தைங்களுக்கு நான்வெஜ் வந்து ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதே சில பேர் வந்து பெருசாக நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்க, வெஜ்ஜே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த நான்வெஜ்ஜை எடுத்துக்காத குழந்தைங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்லாம் எப்படி கிடைக்கும் மேம்?
3: நான்வெஜ்ன்னு பார்த்தா எங்கே என்ன அதிகமாக இருக்கும் ப்ரோட்டீன், அதாவது ஹெல்தி சொல்ற பயாலஜிக்கலி அவைலபிள் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ல தான் அதிகம். ஸோ வெஜிடேரியனுக்கு வந்து அது கொஞ்சம் கம்மி ஆகுது. அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டோஃபு அதாவது பன்னீர் சாப்பிட்லாம், யோகர்ட், அந்த நல்ல கெட்டியான யோகர்ட் மாதிரி இருக்கலையா, அந்த கர்டு ஒன்றும் இல்லை, கர்டே இது மாதிரி சாப்பிட்டா கூட சரி, அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த ஃப்ளா, இந்த இப்போ ரீசெண்டாக இந்த ஃபைவ் சீட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபைவ் சீட்ஸ் இந்த பாட்டில்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இப்போ ரொம்ப அயன் சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் நிறைய இருக்குது, நான்வெஜ் மட்டும் கிடையாது. நம்ம மைண்ட் செட் அப்படி மாற்றி விட்டாங்க, இல்லை தவிர்த்து மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன, இந்த வெஜிடேரியனில் வந்து நீங்கள் இங்கே 2 வயசு சாப்பிட்றது, இங்கே 5 வயசு சாப்பிடும், அவ்வளோதான், அந்த மாதிரி தான் வித்தியாசம். ஸோ வந்து இதுலேயும் நிறைய சோர்ஸஸ், எள்ளு சாப்பிட்லாம், கருப்பு எள்ளு சாப்பிட்லாம், அந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு சோர்ஸஸ் எல்லாம் இருக்குது.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நான்வெஜ் வேணாம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன இன்க்ரீடியன்ஸ், எள்ளு, இந்த ஃப்ளாக் சீட்ஸு, ஸோ ப்ரோட்டீனுக்கு இந்த பன்னீர், டோஃபு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு அந்த முழுமையான நியூட்ரிஷன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முழுமையான சத்துமே நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சம்மரை சமாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே போதும் இந்த வேர்க்குறு கொப்பளம்லாம் வந்து நமக்கு அதிகமாக ஏற்படும். ஸோ சில பேருக்கு ஏற்படும், சில பேருக்கு ஏற்படாமல் கூட இருக்கும். ஆனால் நம்ம இந்த வெயிலில் போகும்போது நமக்கு வேர்க்குது இல்லையா, ஸோ அதனால் ஒரு ஏற்படக்கூடிய கொப்பளம் தான் இந்த வேர்க்குறு கொப்பளம். இது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, உடம்பை கூலிங்காக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது மூலிமா நம்மளோட உடல் ஆரோக்கியம் வந்து சீராக இருக்கும், ஹீட்டும் அதிகமாக ஆகாது, அதனால் அந்த கொப்பளங்கள் வர்றது வந்து கம்மியாகும். இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள்னா நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக தண்ணி குடிக்கணும் முதல்ல, அண்டு நீர்க்காய்கள் அதிகமாக நம்ம சாப்பிட்ணும். நீர்க்காய்கள் மட்டுமே இல்லாமல் ஃப்ரூட்ஸுமே நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இந்த வெயில் காலத்தில் இந்த தர்பூசணி பழம், முலாம்பழம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலிமா உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்தீங்க, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

அப்படியா அவங்க நம்பர் சொல்லுப்பா 7070708252 உடனே கால் பண்ணு.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துல தான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சேது மித்திரன் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சேது கூட பேசிடலாமா? சேது மித்திரன், உங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க ஸ்கூல்ல. ஏன் மேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
4: ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதுக்கப்புறம் சம்ஸ் சால்வ் பண்ண எனக்கு பிடிக்கும்.
3: ஓஹோ, அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டு மேக்ஸ் தான் போல. சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ரொம்ப பிடிக்கும்ன்றீங்க. அப்ப எனக்காக ஒரு டேபிள் சொல்றீங்களா? சொல்லுங்க.
4: எந்த டேபிள்?
3: உங்களுக்கு என்ன டேபிள் தெரியும்?
4: எல்லா டேபிளும்.
3: எல்லா டேபிள்ஸும் தெரியுமா? அப்பனா 7 டேபிள் சொல்லுங்க.
4: 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7
3: ஸ்கூல்ல எந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும்?
4: பிடிக்கும்னு சொல்றதுக்கு எல்லாமே இருக்காங்க.
3: எல்லா டீச்சரையும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரலாம். உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும், மம்மியா டாடியா?
4: அம்மா.
3: மம்மி ஏன்?
4: ஏன்னா கேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சொல்லி தருவாங்க நல்லா.
3: சரி ஓகே ஓகே சூப்பர். சரி இப்போ வந்து நீங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு போக போகிறீங்க இல்லையா? ஸோ சம்மர் வெக்கேஷனை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க. இது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க இல்லையா, அது என்ன சொல்லுங்கள்.
4: ஜாலியாக இருக்கலாம், விளையாடலான்னு பீச்சுக்கு போகலாம்.
3: பீச்சா? சேலமில் எங்கே இருக்குது பீச்சு?
4: சேலமில் இல்லை, சென்னையில்.
3: ஓஹோ அப்படியா, சரி ஓகே ஓகே. சரி இந்த தனியாக கிளாஸ்க்கெலாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? போயிடலாம். நீங்க டூருக்குலாம் போயிருக்கீங்களா?
4: போயிருக்கேன்.
3: எங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
4: மைசூர், அதுக்கப்புறம் ஒரு ஜூ அந்த பேர் மறந்துருச்சு, அதுக்கப்புறம் சாக்லேட் ஃபேக்டரி, அவ்வளோதான்.
3: வாவ், இத்தனை பிளேஸ்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன ஏது அதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதெல்லாம் அடுத்ததாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே ஸ்டேட்டி உண்டாயிருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நம்ம சேது மித்ரன் கூட நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

107.8 ஷக்கலக்க குட்டி. இன்னைக்குமே ஒரு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் சொல்ல போறேன். இது வந்து இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜூஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு டிஷ் குழந்தைங்களுக்கு மதிய டைம்ல போட்டு கொடுங்களேன், அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அப்படி என்ன டிஷ்ஷு இவ்வளோ பில்டப் கொடுக்கறதுக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கேரட் ஆப்பிள் ஸ்மூத்தி தான். எப்படி பேரே நல்லா ஸ்டைலிஷாக இருக்கா? ஸோ இதுலேயே வந்து குழந்தைங்க ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுவாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் கேரட் 1, ஆப்பிள் 1, ரெண்டையுமே தோல் சீவி எடுத்து வச்சுக்கணும், கட் பண்ணி. அடுத்ததாக பால் 1 கப்பு, தேன் 2 டேபிள் ஸ்பூன். இவ்வளவு தான் இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான இந்த கேரட் ஆப்பிள் ஸ்மூத்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேரட்டையும் ஆப்பிளையும் நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடணும். ஃபஸ்ட்டு அதை வந்து லைட்டாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். அடுத்ததாக ஒரு காட்டன் துணி வச்சு அந்த சாரை வந்து புழிஞ்சி எடுத்துடணும். நம்ம இந்த கேரட்டையும் ஆப்பிளையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா நம்ம புழிஞ்சி எடுத்துடணும். இப்போது அதை தனியாக எடுத்து வச்சு அது கூட 1 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, காய்ச்சி ஆற வச்ச பால், அதை நம்ம அது கூட சேர்த்து ஒரு 2 ஆற்று ஆற்றி இப்போது தேன் வந்து அது கூட சேர்த்திடணும் 2 டேபிள் ஸ்பூன். அண்ட் அதுக்கு மேலே நமக்கு ஸ்வீட்னஸ் தேவை அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் தேன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷு வந்து விட்டமின் ரிச்சான டிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் அவ்வளோ விட்டமின் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பவருமே பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குழந்தைங்க குடித்தாங்கன்னு வைங்களேன், அவங்களோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அவங்க நீரேற்றமாக இருக்கிறதுக்கு இந்த ஜூஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதும் ரொம்ப பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இப்போது அடுத்தடுத்து பேக் டு பேக்கில் 2 பாட்டு தான் வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நிலையில் 9787770178 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை ஒரு மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: 7.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சேதுமித்ரன் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம அவர் கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஸ்ரீனிவாசன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட மேலும் குழந்தைங்க எஜுகேஷன் வைஸாக டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்?
2: இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைல் தான். மொபைல் அவாய்ட் பண்ணாலே ஈஸியாக க்ரோத் ஆகலாம். ரெண்டாவது, அவங்க அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்கறது, அவங்க சொல்கிற மாதிரி இருக்கணுன்றது அது சுத்தமாக அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அதுக்கு அகைன்ஸாக தான் பண்ணணுன்றது தான் இருக்கு, அதிகமாக இருக்குது. பேரண்ட்ஸ் அவங்க கூட மனசுவிட்டு பேசி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டாலே குழந்தைங்க எப்படி என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்க ஃபுல்லாக மாற வேணாம். ஒரு 50% மாறினாலே அவங்களுக்கு தேவையானது இவங்க கொடுக்கும் போது பேசும் போது அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக இவங்க பேச்சை கேட்பாங்க, எல்லாமே மாறும். பேரண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணாலே போதும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாறிட்டா முக்காவாசி பிரச்சனைகள் தீந்துரும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சேதுமித்ரன் கூட பேசிடலாம். சேதுமித்ரன், நீங்க டூருக்கு நிறைய இடத்துக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, அதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த இடம் எது?
3: மைசூர்.
1: மைசூர், சரி, அங்க என்னென்னலாம் பாத்தீங்க?
3: அதுல நிறைய பேலஸஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அதோட ஃபுட்டும்.
1: ஃபுட்டுன்னதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சரி, உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன? மம்மி சமைக்கிறதுல உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
3: தோசை.
1: தோசை, எனக்கும் தோசை தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு. சரி, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? தோசை வந்து இதனால தான் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு.
3: அது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அது சாப்பிட போது நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும்.
1: நீங்கள் சொல்கிறத கேட்கும் போதே எனக்கு பசி எடுத்துருச்சு. சரி ஓகே, நீங்களும் போய் சாப்பிடுங்க. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ.
1: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இங்கேருந்து இப்போ டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். அண்ட் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஒரு சேஃப்டியான என்வாயர்மெண்ட்டையும் அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் குழந்தைங்க கிட்ட பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கா அண்ட் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தெரியலனா அந்த வீட்டு அட்ரஸை வந்து அவங்களோட ரஃப் நோட்லேயோ அப்படி இல்லையா இந்த ஃபைல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு சீட்டில் எழுதி உள்ளே வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அதே நேரத்தில் பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் அவங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். அதோட நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. பை பை மக்களை.

0: இது வரைக்குமே நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கோம், அதாவது சுதந்திர கலைஞர்களோட பாடல்கள் மட்டும்தான் ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு இந்த வாரம் நிறைய பேர் நிறைய புது பாடல் ஓட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10th இடத்துல திலக்ஷன் செந்தில்குமரனோட விண்மீன் போலவே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. ரொம்பவே அருமையான பாடல். பாட்டில் ஃபுல்லாக அவர் வந்து பாடிக்கிட்டே தான் இருப்பார். நடுவில் எங்கேயுமே இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கே இருக்காது. இருந்தாலும் பாட்டு கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான காதல் பாடல்னு சொல்லலாம் அந்த பாட்டை. இதனை தொடர்ந்து 9th இடத்துல ஏஆர் ஆனந்தோட போராணி அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் ஃபுல்லாக ஒரு பெண் குரல்லே இருக்கும், ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாடக்கூடிய ஒரு அருமையான பாடல். இதுவும் ஒரு காதல் பாடல் தான். இதில் வர வரிகளும் சரி பின்னணி இசையும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அருமையாக பண்ணியிருப்பார் ஏஆர் ஆனந்த். இந்த ரெண்டு பாட்டு இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
1: Number 10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகெடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நான் தர்ஷா, நாளிக்கல் பட்டியிலிருந்து வரேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மைடியர் மக்களே. திவாகர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நீங்கள் ஓட் பண்ண பாடெல்லாம் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. அந்த பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்த 2 பாட்டு என்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹேவாக் பிரதர்ஸ் பண்ண ஒரு சூப்பரான பாட்டு தான் இந்த பாட்டு, மதுரை மல்லி அப்படிங்கிற பாடல். ஹேவாக் பிரதர்ஸ் பண்ணுற எல்லா பாட்டுமே செம்மையாக இருக்கும், ஆனால் இந்த பாட்டு வந்து ரொம்பவே ஒரு தனித்துவமான பாட்டு. ஏன்னா இந்த பாட்டை வந்து ஹேவாக் பிரதர்ஸ் அங்கே ஊர்லேருந்து சேலம் வந்தப்போ ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் சோனா எஃப்எம் கூட ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம், அதை மறக்கவே முடியாது. அதனால் இந்த பாடல் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஹேவாக் பிரதர்ஸோட மதுரை மல்லி அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோழரே வாருங்கள் அப்படிங்கிற சேலம் ஷேக்ஸ்பியரோட ஒரு தனித்துவமான தத்துவ பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான கருத்துக்களை வச்சு அந்த கருத்துக்களையே ஒரு வரிகளாக மாற்றி இந்த பாடலில் கொடுத்துருக்காரு சேலம் ஷேக்ஸ்பியர். பாட்டு கேட்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேட்கறதுக்கு இப்போ இருக்க இளைஞர்களுக்கு பழைய பாடல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த பாடல் சொல்ல வர கருத்து எக்கச்சக்கமாக இருக்கும். சூப்பரான பாட்டு இது. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் 8வது இடத்துல பாபாக் பிரதர்ஸோட மதுரமல்லி அப்படிங்கிற பாட்டும், ஏழாவது இடத்துல தோழரே வாருங்கள் அப்படிங்கிற சேலம் ஷேக்ஸ்பியரோட பாட்டும் இப்போ உங்களுக்காக நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் துபாக்கரன் கூட இணைஞ்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
3: Number 8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு கேட்டு முடிச்சிட்டீங்க. 10, 9, 8, 7 இந்த மாதிரி 4 பாட்டை கேட்டு முடிச்சிட்டீங்க. அடுத்து இன்னும் உங்களுக்காக 6 பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 6 பாடல்ல இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இடம் பெற்றிருக்கு அப்படிங்கறத கேட்டலாமா? தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில திவாகர் என்னுடன். சரி, இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சக்தி சோமணியோட தயாரிப்புல வந்திருக்கக்கூடிய புதுசா வெளிவந்த வை சோ காட் அப்படிங்கிற பாடல் தான். பாட்டு பேர் வந்து ஆங்கிலத்துல இருக்கு, அதனால பாட்டு வந்து ஆங்கிலத்துல தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான பாடல் மக்களே. வை சோ காட் அப்படிங்கிறது ஏன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு மாதிரியான ஒரு பாடல். அந்த டாப்பிக்கை கொண்டு அந்த தீம்லேயே வந்து சக்தி சிவமணி இந்த பாட்டை பாடியிருப்பார், ஏன் கடவுளே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் வை சோ காட் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் இந்த பேர் வச்சுருக்காரு. பாட்டு கொஞ்சம் கேட்கறதுக்கு துள்ளலான இசையில் இருக்கும், ஒரு நல்ல அற்புதமான வித்தியாசமான ஒரு முயற்சியில் இந்த பாடல் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவாகர் கௌதம் ஜெயதிலகர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து பண்ண ஒரு சூப்பரான பாடல் காரிகை அப்படிங்கிற பாடல். இந்த காரிகை அப்படிங்கிற பாடல் ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து விரும்புறான். அந்த பெண்ணுக்காக எழுதக்கூடிய ஒரு தமிழ் வரிகள் கொண்ட, முற்றிலும் தமிழ் வரிகள் கொண்ட ஒரு சூப்பரான பாடல் தான் காரிகை அப்படிங்கிற பாடல். இது வந்து கௌதம் ஜெயதிலகர் பாடியிருப்பாரு, இதுக்கு திவாகர் இசையமைச்சிருப்பாரு. கௌதம் ஜெயதிலகரே வரிகள் எழுதி பாடுற எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காரிகை அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டு கேட்கறதுக்கு சின்னதா குட்டியா இருந்தாலும் கேட்கறதுக்கு ரொம்ப இதமா இருக்கும் ஒரு மெலடி சாங். இந்த ரெண்டு பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வாங்க மக்களே. இந்த பாடலை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டாப் 10 மியூசிக்ல மீதி இருக்க 4 பாடலும் கேட்டலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில திவாகர் என்னுடன்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கர் என்னுடன். இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு பிடிச்சிருச்சு, இன்னும் 4 பாட்டு தான் காத்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உசுராகிற நானும் அப்படிங்கிற ஒரு காதல் பாடல் தான் இடம்பெற்றது. இந்த பாட்டுக்கு மேட்டூர் வட்டம் மைமுதூர்லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு அருமையான பாடல், பாட்டு கேட்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு காதலர் தினத்தை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பாட்டு இது. இந்த பாட்டு கேட்குறப்ப ஒரு சில டைம் இந்த கிராமத்து சைடில் இருக்க அந்த காதல் பாடலாம் கேட்போம்ல, அந்த மாதிரி இருக்கும். நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கப்ப ஹெட்ஃபோன் போட்டு இந்த பாட்டு கேட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஒரு அருமையான பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாதகா பாட்டி ருக்குமணி பாட்டி ஓட் பண்ண ஒரு சூப்பரான பாட்டு, மதன் தங்கதரையோட யாரு அவ எங்கே இருக்கா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து எப்படிப்பட்ட பாடல் பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக காத்திருக்கான். அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. அந்த பொண்ணை நினைச்சு ஒரு பாட்டு பாடுறான். அதாவது அவன் வாழ்க்கையில வருங்காலத்துல வரக்கூடிய அந்த துணைவியார் யாருன்னு தெரியல. அவங்களுக்காக ஒரு பாடல் வேற. ஆனா யாருன்னே தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக ஒரு பாடல் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். அந்த மாதிரி ஒரு தீம்ல அந்த மாதிரி ஒரு தலைப்புல எழுதியிருக்காரு. இசையும் அவரே தான் பண்ணியிருக் பண்ணியிருக்காரு. மூணுமே அவரே பண்ணியிருக்கிறதுனால இந்த பாட்டு வேற லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். மதன் தங்கதுரையோட குரல் இந்த பாடலாம் வேற லெவலில் இருக்கும். இந்த பாட்டு இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன்.
0: Number 4.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் ரெண்டு பாட்டு காத்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த ரெண்டு பாட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினேஷ் சேகரன் பண்ண தங்கமே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுக்கும் மேட்டூர் வட்டம் ஐம்புதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. தங்கமே அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம் வரும். அதே மாதிரி தான் இந்த பாடலும் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு கேட்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தினேஷ் சேகரன் இந்த பாட்டை ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகிந்தன் ஜனார்த்தனோட உயிரின் பாதி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. சுகிந்தன் ஜனார்த்தனோட எல்லா பாடலுமே ரொம்பவே தனித்துவமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அவரோட எல்லா இசையும் ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அருமையாக பாடியிருப்பார், ஏதோ ஒரு விஷயத்தில் வித்தியாசத்தை காட்டியிருப்பார். அந்த மாதிரி உயிரின் பாதி அப்படிங்கிற பாடலும் ரொம்பவே அருமையாக பண்ணியிருப்பார். இந்த பாடலில் அவரே பாடியிருக்காரு. அவரோட குரல் தான் எப்பயுமே சூப்பரான ஒரு விஷயம் இந்த பாடலில். இதில் வரிகளும் ரொம்பவே அருமை இருக்கும். இந்த உயிரின் பாதி அப்படிங்கிற பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இரண்டாவது இடத்துல நம்ம தினேஷ் சேகரனோட தங்கமே அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. ரெண்டு பாட்டுமே வேற லெவல். இந்த ரெண்டு பாடலும் இப்போ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்களும் ஓட் பண்ண பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்க சோனா எஃப்எம்ல கேட்ட பாடல் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ அந்த பாடலாம் சொல்லலாம். மெசேஜ் பண்ணுறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர் மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இந்த மூணு போட்டு அனுப்புனாதான் என்னால் உங்கள் பேர் சொல்லி பாடலை சொல்ல முடியும். இதே நம்பருக்கு உங்களோட கருத்துக்களும் அனுப்பலாம். கருத்துக்கள் இருந்தால் அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
2: Number 2.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, பொதுவாவே நம்ம ஒரு நல்ல படிப்பு படிச்சிருக்கோம். இப்போ ஒரு நம்ம மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கோம் அப்படின்னாவே படிச்சோமா, ஏதாவது ஒரு வேலைக்கு போனோமா, ஒரு ஐடி கம்பெனில சேர்ந்தமா, செட்டில் ஆனமா, நம்ம நிறைய காசு பணம் பார்த்தோமா அப்படின்னு தான் போயிட்டே இருப்பாங்க. ஆனா இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிருபாகரன் அவர்கள் வந்து MBA முடிச்சிருக்காரு, அதுவும் சோனா காலேஜ்ல. அவரு MBA முடிச்சிட்டு

0: வாங்க சார். உங்களை பத்தி நானே நிறைய விஷயம் சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்களை பத்தி நீங்க ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார்.
1: என்னோட பேர் வந்து கிருபாகரன். நான் வந்து தி சுரபி என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ரன் பண்றேங்க.
0: ஓகே ஓகே சார். அடுத்தது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் சொல்லுங்க சார்.
1: எங்களோட ஃபேமிலி வந்து என்னோட கூட பிறந்தவங்க சிஸ்டர், அவங்களுமே ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றாங்க. எனக்குமே பிஇ முடிச்சோன்னு ஐடி கம்பெனியில கிடைச்சது. நானுமே வந்து இல்லை நம்ம எம்பிஏ பண்ணலான்ட்டு வந்துட்டோம். அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஆல்ரெடி ஃபார்ம் லேண்ட் இருந்தது, அதை அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ங்க, பஞ்சுகாளிப்பட்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சில்க் சாரி வந்து மேனுஃபேக்சரிங்க, அதை அப்பா வந்து பார்த்துட்டு இருக்காருங்க. இன்னுமே நான் வந்து இந்த ரிகார்டிங் பிஸ்னஸ், அதாவது வெட்டினரி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. தங்கச்சி வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. பொண்ணு வந்து இப்போ தான் பிகேசி போகிறாங்க.
0: சூப்பர் சார், உங்களுக்கு ஒரு அழகான குடும்பமே இருக்கு அப்படின்றது நீங்க சொல்ற பதிலேயே நல்லாவே புரியுது. அடுத்தது உங்களோட சுரபி என்டர்பிரைஸ்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க?
1: எங்களோட கம்பெனி மேஜரா என்ன பண்றாங்க அப்படின்னா, மாடுகளுக்கான தேவையான சினி ஊசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபீட் சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, மாடு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக விட்டமின்ஸ் மினரல்ஸ். அது மட்டும் இல்லாமல் மாட்டு பண்ணைகளுக்கு தயாரிக்கிற ஃபீட்ல தேவைப்படுற அடிட்யூஸ்னு வாங்க, மாட்டு தீவனத்தில் ஆட் பண்ணுற அடிட்யூஸ். அதே மாதிரி ஃபார்மில் வந்து மாடுகளுக்கு ஒரு சில நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பு முயற்சிகளுக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து ரன் பண்ணுறோங்க.
0: சூப்பர் சார், நிறையவே வித்தியாசமான விஷயங்களை உங்களோட கம்பெனியில் பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்றத கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிருபாகரன் அவங்களோட சுரபி என்டர்பிரைஸை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கங்க. நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய யாருக்காக அழுதான் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த நாவல் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான நாவலாக வந்து இருக்கும். ஜெயகாந்தன் அவர்களுடைய படைப்புகளில் ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் இந்த ஒரு நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஹோட்டல் வந்து இருக்குங்க. அதில் நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு தங்குவாங்க, நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்க, அங்கே முதலாளி இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த ஹோட்டலில் பணம் வந்து தொலைஞ்சு போயிருதுங்க. அப்போ வெகுளியான ஒருத்தர் அவர் மேலே அந்த பழி வந்து விழுவுதுங்க. இப்படி தான் அந்த கதை ஆரம்பிக்குது. இந்த கதையில் ஒருத்தர் இருக்காருங்க, அவரோட வாழ்க்கையில் அவர் ஃபேஸ் பண்ணாத சிக்கல்கள், துயரங்கள், உறவு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க, எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறார். வாழ்க்கை அவருக்கு வந்து கடுமையான சோதனைகள் எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அவருடைய உறவுகள், உதாரணமாக காதல், நட்பு, குடும்பம், இது எதுவுமே அவருக்கு வந்து சரியாக அமையலை. மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாரு. அவரோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் அவரை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வைக்கிது. ஆனால் எதுக்காகவுமே அழுவாதவர் ஒரு கட்டத்தில் இந்த கதையோட முடிவில் அழுகிறாருங்க. அப்போ நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும், அவர் யாருக்காக அழுதார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த புத்தகம், இந்த கதை யாருக்காக அழுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையோட முடிவில் அவர் மட்டுமே அழுக மாட்டாருங்க, இந்த கதையை படிச்சிட்ருக்க நாமளுமே சேர்ந்து அழுவோம். இந்த புத்தகத்தை பற்றி பேசியிருக்க நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த புத்தகம் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 30 நிமிஷம் அழுதுருக்கேன் அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் எதுக்காக அழுதார், அவருடைய வாழ்க்கைக்காகவா, அவருடைய காதலுக்காகவா, இல்லை அவரை சமுதாயம் புரிஞ்சிக்கல அப்படின்றதுக்காகவா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே வந்து இருக்கும். சில புத்தகங்கள், சில நாவல்கள் நம்ம படித்தா நம்ம உணர்வுகள் ரொம்ப அதிகமாக பொங்கும். அப்படிப்பட்ட நாவல்கள் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்மளை ரொம்ப எமோஷன் ஆக்கக்கூடிய நாவல்கள். அப்படிப்பட்ட ஒரு குறு நாவல் தான் இந்த யாருக்காக அழுதான். கட்டாயமாக வாங்கி படிங்க, ஜெயகாந்தன் அவர்களுடைய யாருக்காக அழுதான்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸாக சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்போ ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங், அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்க, பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஹெல்த் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், க்ரூமிங், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நம்ம என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து அத்தனை லட்சம் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு. சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்வளவு சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் பிபிடி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து பிபிடி ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க. அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்கான்றப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க ஏன் இத சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேக்குறவங்க இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே கிருபாகரன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட சுரபி என்டர்பிரைஸ் பிசினஸ பத்தியும் அவங்களோட மாட்டு பண்ணைய பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட கம்பெனியை எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு?
2: எங்களோட கம்பெனி வந்து 2016 நான் வந்து ஸ்டார்ட் பண்ண, நான் எம்பிஏ வந்து சோனால படிச்சுட்டு இருக்கப்ப நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் அதை சக்சஸ்ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரன் பண்ணிருக்கோம். ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து சவுத் இந்தியாவுக்கு நாங்கள் தான் ஸ்டாக்கிஸ்ட்டுங்க. இங்கேருந்து எங்களோட சேலம் ஆஃபீஸில் இருந்தால் சவுத் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் அந்த பொருள் போகுங்க. அந்த மாதிரி மாட்டு பண்ணைகளுக்கு தேவையான பொருள் வந்து வச்சுருக்கோங்க. எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, சப்ளிமெண்ட்ஸ் அண்டு செனிவசிகள் பண்ணுறோங்க.
1: சூப்பர் சார், இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்குமே நீங்கள் உங்களோட சாம்பிள்ஸ் அனுப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சார், அடுத்து வந்து எங்க இருந்து உங்களோட ப்ராடக்ட்லாம் நீங்க வாங்குறீங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எப்படி வந்து எல்லா இடத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க?
2: நாங்க வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து யூஎஸ்ல இருந்தும் கனடால இருந்தும் இம்போர்ட் பண்ணி இங்க இருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க.
1: சார், உண்மையாவே நீங்க சொன்ன பதிலை கேட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு ஓமலூர் ஒரு இடத்துல நீங்க இருந்துகிட்டு உலகம் ஃபுல்லா நிறைய இடங்கள்ல இருந்து ப்ராடக்ட வாங்குறீங்க, அதை நம்ம ஊருக்கு சேல் பண்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சார், அதாவது படிச்சுட்டு வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கும் உங்களோட சுரபி என்டர்பிரைஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க?
2: நான் வந்து பாத்தீங்கன்னா பிஇ எம்பிஏங்க. பிஇ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல காலேஜ்ல படிச்சேன். அதே மாதிரி எம்பிஏ வந்து பாத்தீங்கன்னா சேலம் சோனா காலேஜ்ல வந்து படிச்சேங்க. நான் வந்து 12th படிக்கிறப்ப நான் ஒரு ஆர்டிகல் படித்தேங்க. திருப்பூரில் வந்து எல்லாரும் வந்து சாயப்பட்டறையை க்ளோஸ் பண்ணிட்டு மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் ஃபேமிலி, பேக்யார்ட் ஃபார்மிங்னு அவங்க வீட்டுக்கு பின்னாடி 2 மாடு 3 மாடு வச்சுருந்தாங்க. நாம் ஏன் ஃபார்மாக எடுத்து ரன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு 12th முடிச்சதுலேருந்து ஒரு பேஷனில் அப்போ இருந்தே ஃபார்மை வந்து ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சு கோயம்புத்தூரில் படித்தேன். அதே மாதிரி ஸ்கூலிங் வந்து திருச்செங்கோட்டில் படித்தப்போ இங்கே நம்மளால் பண்ண முடியல, சேலம்லேருந்து ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்றதுக்காக சேலம் சோனாலே எனக்கு எம்பிஏல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருங்க. அப்போ பண்ணுறப்ப மாடு சார்ந்த தொழிலில் வந்து எங்களுக்கு எக்ஸ்போஷர் இருந்ததுனால நாங்கள் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணிருக்கோங்க.
1: ஓகே ஓகே சார், உங்களோட பேஷன்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிருபாகரன் சார், அவங்களோட மாட்டு பண்ணையில என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி அதை ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு எதனால அந்த பேஷன் வந்துச்சு அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9445-92160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
2: நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேச போறாங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம் சார். உங்களோட மாட்டு பண்ணை மூலமா நீங்க எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கீங்க, அதனால நிறைய விஷயங்கள் என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க?
3: நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போறப்ப நிறைய இந்த ரிகார்டிங் சப்போர்ட் பண்ணிருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அவங்களோட இன்புட்ஸும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இதை ரன் பண்ணிருந்தோங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாப்ல இருக்காங்க, ஹரியானாவில் இருக்காங்க, குஜராத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் போய் பார்க்குறப்ப அவங்களோட இப்போ நம்ம குஜராத் போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட மற்ற பண்ணைகளுக்கு கூட்டு போகிறப்ப நம்ம அங்கேருந்து லேர்ன் பண்ணி இங்கே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் போவாங்க. அங்கே எப்படி டைரி டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் இன்றைக்கி முன்னோடியாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாமக்கல் எப்படி பவுல்ட்ரியில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமோ பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா டைரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஒரு 2019 நான் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப ஒரு பண்ணையில் 50 மாடு இருந்து இன்றைக்கி வந்து 300 மாடு அவங்க வச்சுருக்காங்க. வருஷம் வருஷம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க. ஆனால் இதே நம்ம ஊரில் அப்பா மாடு வச்சுருந்தாருன்னா பையன் வந்து மாட்டு பண்ணை எடுத்து ரன் பண்ணுறதில்ல, ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றதான். அதனால் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணுறத நம்ம பார்த்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத நம்ம இங்கே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோங்க.
2: சூப்பர் சார். அதாவது இந்த மாட்டுப்பண்ணை மூலியமா நிறைய ஊர்களுக்கு உங்களால் போக முடிஞ்சிச்சு. அங்கே இருக்க மக்கள் எப்படிலாம் மாட்டுப்பண்ணை வச்சிருக்காங்க, அவங்க நம்மளை விட எப்படி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்து வந்து நீங்க மாட்டுப்பண்ணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க உங்ககிட்ட?
3: அதாவது மெயின் வந்து மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கிறோன்னு ஒன்னு வீட்டில் மட்டும் இல்லை சுற்றி இருக்க சொந்தக்காரங்களே வந்து யாருமே மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்க வேணாம், ஏன்னா இது லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ், இது வந்து லாங் டைம் போகாது அப்படின்னாங்க.
2: கண்டிப்பா நம்ம எந்த ஒரு துறையில ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் நிறைய பேர் வந்து தடுப்பாங்க. இந்த மாதிரி எனக்குமே நடந்திருக்கு சார். சார், நீங்க பஞ்சாப் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க, அங்க நீங்க பார்த்த விஷயங்கள்லாம் என்னென்ன?
3: நான் வந்து பஞ்சாப்ல பார்த்ததோ அங்கே இருக்கிறத நான் ரொம்ப எனக்கு கவர்ந்தது என்னன்னா, ஒரு தாத்தா வந்து ஃபார்ம் 1995 ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட அப்பா அந்த ஃபார்மையும் எடுத்து ரன் பண்ணிருக்காரு, அவரோட பேராண்டி இன்னைக்கு வந்து எடுத்து ரன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தர் எடுத்து ரன் பண்ணுறப்பவும் ஒவ்வொரு இனோவேஷன் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு பண்ணைகளுக்கு வர தாத்தாட்டேருந்து அப்பாட்டையோ அப்பாட்டேருந்து பையன்ட்டையோ போனதான் நான் ஒரு ஃபார்ம் கூட பார்க்கலிங்க. நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா பெரிய ஃபார்முமே எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது, யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டேறாங்க. ஆனால் என்னோடய ஃபார்ம் வந்து என்னோடய பொண்ணோ என்னோடய பையனோ கண்டிப்பாக எடுத்து பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் எந்த மாதிரி நாம் அப்படி பண்ணுறப்ப அவங்க எடுப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க.
2: சூப்பர் சார். அவங்க எப்படி தலைமுறை தலைமுறையாக பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் பண்ணணுன்ற எண்ணத்துல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிருபாகரன் சார், அவங்களோட மாட்டு பண்ணையில என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி அதை ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு எதனால அந்த பேஷன் வந்துச்சு அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
0: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே கிருபாகரன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட சுரபி என்டர்பிரைஸ் பிசினஸ பத்தியும் அவங்களோட மாட்டு பண்ணைய பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், பஞ்சாப்ல நீங்க பார்த்ததுல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
5: மேஜரா நாங்க இன்ஸ்பயர் ஆனது வந்து தாத்தாட்டிருந்து பேராண்டிக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்துட்டு இருக்கு. 3rd generation, 4th generation ஃபார்மர்ஸ் இருக்காங்க, நம்ம ஊர்ல இல்லையே அப்படின்ற ஒரு இதுங்க. இதுவே நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறப்ப கனடாவில் அவங்க இருக்காங்க, ஏன்னா பஞ்சாப் அதிகமாக இருக்கவங்க வந்து கனடாவில் ஒர்க் பண்ணுவாங்க, டிரைவர்ஸாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே அங்கேருந்து லேர்ன் பண்ணிட்டு வராங்க. ஒரு 7th generation, 8th generation டைரி ஃபார்மர்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. 7 தலைமுறையாக அவங்க டைரி ஃபார்ம் ரன் பண்ணிருக்காங்க கனடாவில், யூஎஸ்லலாம். அதை பார்த்து தான் அவங்க இன்ஸ்பயர் ஆகி பண்ணிருக்காங்கன்னு வைங்களேன். நம்மளாலையும் பண்ண முடியுங்க. நம்ம இதுலேயுமே பார்த்திங்கன்னா பவுல்ட்ரி, நீங்கள் 3rd generation தாண்டி பவுல்ட்ரி ஃபார்ம்ஸை பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் டைரி ஃபார்ம்ஸ் யாருமே பண்ணுறது இல்லைன்னு வைங்களேன்.
0: சூப்பர் சார். அதாவது பஞ்சாப்ல இருக்கவங்களே கனடா யூஎஸ்ஏல இருக்கிறவங்கள பார்த்து தான் அவங்களோட ஜென்ரேஷன் லெவலையுமே பெருக்கிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா புரியுது சார். அடுத்து வந்து உங்களோட அனுபவத்துல நீங்க சந்திச்ச சவால்கள்லாம் என்னென்ன?
5: சவால்கள்னு என்னென்னா, எங்களோட ஈல்டு வந்து ஹை ஈல்டிங் அனிமல்ஸ்னுவாங்க, எல்லாமே 30 லிட்டர் 25 லிட்டருக்கு மேலே இருக்கப்ப, இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறதுமே 40 லிட்டர் நோக்கி போயிட்டுருக்கப்ப, நமக்கு தேவையான இடுப்பொருட்கள்னு சொல்லுவாங்க, ஃபீட் சப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபீட்ஸாக இருக்கட்டும், நாங்கள் வந்து எங்களோட இதில் வந்து ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அது நாங்கள் இன்னுமே பஞ்சாப்லேருந்து தான் கொண்டு வரோம். அதுக்கு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு மாட்டுக்கு 5 கிராம் தான் ஆட் பண்ணுவோம், ஆனால் அது 25 கிலோ மூட்டையாக இருக்கும். அதை கொண்டு வந்து இங்கே எங்களால் வயபிளாக இருக்காது. அது வந்து பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஒரு 10 ஃபார்மர்ஸ் ஒட்டுக்காக சேரனால, எங்களை மாதிரி ரன் பண்ணுறவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க, திண்டுக்கல்லில் இருக்காங்க, சேலத்துலேயும் ஒரு சிலர் இருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்காக வாங்கி பிரிக்கிறப்ப எங்களுக்கு காஸ்டிங் கம்மியாயிருங்க. ஃபஸ்ட்டு அந்த குரூப் எங்களால் க்ரியேட் பண்ண முடியாதனால ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஏன் இதில் வந்து கஷ்டப்படணும்? லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கும், ரொம்ப பிரச்சனை இருக்கும். அதனால் இது எல்லாமே ஒவ்வொரு பீரியட் வந்து கடந்து வந்திருக்கும்னு வைங்களேன்.
0: ஓகே ஓகே சார். சில பேர் வந்து இங்கே மாட்டு பண்ணை தான் பண்ணுறோம், இங்கே என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க போதுன்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களோட மாட்டு பண்ணையிலுமே இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது, அதை தாண்டி தான் நீங்கள் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது சார். சார், அடுத்து வந்து உங்களோட சுரபி என்டர்பிரைஸில் மாட்டுக்கு தேவையான சென ஊசிகள்லாம் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
5: சென ஊசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட மேஜர் பிஸ்னஸில் வந்து 90% வந்து சென ஊசியிலேருந்து தான் வருதுங்க. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ஸ்டோரேஜே வந்து பார்த்தீங்கன்னா -190°C லிக்விட் நைட்ரஜன் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் எங்களோட ஓன் வெஹிக்கிளே போய் டாக்டருக்கோ ஃபார்முக்கோ சப்ளை பண்ணிடுங்க, அந்த மந்த்லி ஒன்ஸ் வந்து போய் கொடுத்துருவாங்க. ரொம்ப லாங்கில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களும் வந்து வாங்கிக்கிறாங்க. ஒரு சில இடத்துல எங்களுக்கு டீலர் இருக்காங்க, அவங்க மூலிமா வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருக்கோம்னு வைங்களேன். லாஜிஸ்டிக்ஸ் வந்து இதில் கொஞ்சம் கஷ்டமானது தான். நம்ம ஐஸ் பொட்டிலேயே வச்சுருக்க மாதிரி இந்த -190°C லிக்விட்லேயே நம்ம ஹோல்டு பண்ணுங்க, இல்லைனா அந்த பொருள் வேஸ்ட் ஆகிடும்னு வைங்களேன்.
0: சார், உண்மையாவே நீங்க பண்ற எல்லா விஷயத்தையுமே கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமூட்டுறதா இருக்குது. ஏன்னா வெறும் மாட்டு பண்ணைய வச்சு அதை மட்டும் பாத்துக்காம அது மூலியமா உங்களோட சுரவி என்டர்பிரைஸ்னால நிறைய சென ஊசிகளை எல்லா இடத்துக்குமே நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிருபாகரன் சார் அவங்களோட மாட்டு பண்ணைய பத்தி மட்டும் இல்லாம சுரவி என்டர்பிரைஸ்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, அதை எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே கிருபாகரன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மாட்டு பண்ணைய பத்தியும் அவங்களோட சுரபி என்டர்பிரைஸ் பிசினஸ் பத்தியும் நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், உங்களோட சுரபி என்டர்பிரைஸ் மூலியமா நீங்க கொடுக்கற சினை ஊசிகள்ல என்ன மாதிரியான பயன்கள்லாம் இருக்கு?
2: நாம வந்து அப்கிரேட் பண்றேங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு 10 லிட்டர் இருக்க மாட்டை வந்து 15 லிட்டர் அப்கிரேட் பண்ண, இன்னைக்கு செலவு அதிகமாயிட்டே இருங்க. என்னால பாலுக்கு வந்து 40 ரூபா 45 ரூபாய்க்கு மேல இங்க யாருமே தரமாட்டாங்க. நான் வெளியில் இப்போ சேலம் மாதிரி சிட்டிஸில் கொண்டு வந்து 100 ரூபாய்க்கு விற்றாலுமே எனக்கு செலவு அதிகமாகுதுங்க. அதை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அனிமலோட அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். அது இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நியூட்ரிஷனும் நாங்கள் கொடுக்குறப்ப அது வந்து ரெண்டுமே நாங்கள் எங்கள் கம்பெனியில் வைக்கிறோம். அதுக்கு என்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா அந்த மாடு அந்த அளவுக்கு பால் கறக்கும். இது எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஹீல்டிங் கொடுக்குறப்ப ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்களா, ஊசி போட்டு பால் கறப்பாங்களா அப்படின்னு. ஊசி போட்டில் பால் கறக்க முடியாது இங்கே. ஊசி போட்டு கறந்தால் ஒரு நாளைக்கு கறக்கலாம், ரெண்டு நாளைக்கு கறக்கலாம். ஒரு லாபகரமான பண்ணையில் அந்த மாடு மினிமம் 10 வருஷமாவது அந்த பண்ணையில் இருந்தால்

0: தான் நமக்கு வந்து லாபங்க. ஒரு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி வளர்த்தி அதை நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஈத்துலேயே நம்ம இது பண்ண முடியாதுங்க. அதனால் நார்மலாக ஒரு நேச்சுரலாக எந்தளவுக்கு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் கொடுத்து நம்ம சாப்பிட்ற இதில் நமக்கு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடச்சிடும். நம்ம ஒரு நாளைக்கு வந்து கேரட் சாப்பிடும், ஒரு நாளைக்கு கீரை சாப்பிடும், எல்லாமே நம்ம கிடச்சிட்ருக்கோம். ஆனால் மாடுகளுக்கு அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், லேண்டில் வந்து எங்களோட லேண்டில் அயன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அயனே அதுக்கு போகாது, அதை வந்து நம்ம ஃபீட் சப்ளிமெண்ட்ஸாக அதை கொடுத்து தான் ஆகணுங்க. அயன் வந்து நேச்சுரலாக அயனாகவே கொடுக்குறாங்க நமக்கு, கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க, அதை நம்ம ஃபீட் பண்ணிக்கிறோம். நம்ம விட்டமின்ஸ் மாத்திரை சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து சப்ளிமெண்ட்ஸ்னு வைங்களேன்.
1: சூப்பர் சார், இந்த சின ஊசிகள் மூலமா இவ்ளோ பயன்கள் இருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சார், அடுத்து வந்து இயற்கையா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு மாறாக நீங்க ஊசிகள் மூலமா மாடுகளுக்கு செலுத்தும் போது மாடுகளுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா சார்?
0: கண்டிப்பா இருக்காதுங்க. அதாவது ஆர்டிபிஷியல் செமினேஷன் மூலமா நம்ம வந்து கருத்தரிக்க பண்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. நம்ம அந்த ஜெனட்டிக்கை இம்ப்ரூவ் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு காளைய பண்ணையில மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் செலவாகும். எங்க பண்ணைகளுக்கு மொத்தமாக 20 சென ஊசி இருந்த போதும், 20 வாட்டி மேட்டிங்காக நான் ஒரு காளைகளை இங்கே வளர்த்தினேன் அப்படின்னா எனக்கு அது காஸ்டிங் அதிகமாகுது. இன்னொன்று, அந்த காளையோட ஜெனட்டிக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு காளைகள்லேருந்து பிறந்த கண்ணுக்குட்டிக்கு இன்ப்ரீடிங் சொல்லுவாங்க, அதே வம்சாவளியில் வந்த காளையோட செனவூசியவோ இல்லை காளைகளோ மேட் பண்ண முடியாது. அதனால் இது எங்கே சாத்தியம் அப்படின்னா செனவூசி மூலியமாக தான் பண்ண முடியும். எங்ககிட்ட ஒவ்வொரு செனவூசிக்கும் கிட்டத்தட்ட 15 ஜென்ரேஷன் டேட்டாவே எங்களால் பார்க்க முடியுங்க. இப்போ நாங்கள் US ஒரு சில செனவூசி இம்போர்ட் பண்ணுறோன்னா அவங்களே டேட்டா கொடுக்குறாங்க எங்களுக்கு, இதோட அப்பா யார், அம்மா யார், இது அப்பாவோட அம்மாவோட அப்பா அம்மா யார், இந்த மாதிரி எங்களால் 15 ஜென்ரேஷன் எடுக்க முடியும். அப்போ இன்ப்ரீடிங் எங்களால் தடுக்க முடியுதுங்க. இன்ப்ரீடிங்னா என்னென்னா குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறப்போ ஊனமாக போகிறக்குன்னு சொல்கிறது வந்து ஹியூமனில் இன்னும் ப்ரூவ் பண்ணலைங்க. ஆனால் டைரியில் கேட்டலில் இது ப்ரூவன், இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஃபேமிலியில் பிறக்கிற குழந்தையில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது, அதனால் இன்ப்ரீடிங் நாங்கள் மேஜராக பார்க்கறதுனால நாங்கள் வந்து செமன் போக வேண்டியதாக இருக்குங்க.
1: ஓகே சார், அதாவது சினை ஊசிகள் மூலமா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே மாடுகளுக்கு வராது, அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்து வந்து உங்களோட அனுபவத்திலேருந்து இப்போது மாட்டுப்பனை வைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: வேலையிலேருந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து வேலையை விட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வேலையில் இருக்கப்பயே அதுக்கான ரிசர்ச்சு ஒரு 5 இயர்ஸ் ஆகும். 999 டேஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய இது, 999 நாள் அந்த ப்ராடக்டை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியில் ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை கண்டிப்பாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் 3 வருஷம் வந்து மொதல் 3 வருஷம் ரொம்ப கிரிட்டிக்கல். அந்த டைமை நீங்கள் 50% இன்கம் வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் வேலையிலேருந்தோ எம்ப்ளாய்மெண்ட்லேருந்தோ எடுத்துக்கிட்டு இதுக்கான முயற்சி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. டைரி ஃபார்மாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட பர்சனல் மணியும் உங்களோட பிஸ்னஸ் மணியும் ஒட்டுக்க ஆக்காதீங்க. அது தனி, இது தனி. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலேருந்தும் அந்தந்த மாதம் சேலரி வந்துடும், அதை வச்சு தான் என் ஃபேமிலிக்காக இருக்கட்டும் ரன் பண்ணுறோம். என்னோட கம்பெனி ஃபண்டிங் எடுத்து எங்களோட வீட்டில் செலவு பண்ணுறதை நாங்கள் பண்ண மாட்டோங்க. அப்போ பண்ணுறப்ப தான் டெய்லி நமக்கு வந்து இங்கே ஃபண்ட் இல்லை அங்கே ஃபண்ட் இல்லைன்னு நம்ம ஓடிட்டுருக்க மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டிரான்சாக்ஷன்ஸை பார்த்து பேங்க்கே வந்து லோன் கிட்டத்தட்ட 1 crore வரைக்குமே நாங்கள் லோன் வச்சுருக்கிறோம். எல்லாமே வந்து எங்களோட ஆப்ரேஷன்ஸை பார்த்துட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களோட பர்சனல் மணியும் பிஸ்னஸ் மணியும் தனியாக பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு பண்ணுறப்ப நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். மொதல் 3 வருஷம் வந்து வேலையை விட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், வேலையில் இருக்க வந்து ஆரம்பித்து அதோட மிட்டில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாயிரும் அப்படின்றப்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் சின்னதாக பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியாது. மாட்டுப்பண்ணை வந்து 5 மாடு 10 மாடு வச்சுருந்தா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. மினிமம் வந்து 100 மாடு 50 மாடு இருந்தால் தான் வயபிளாகவே இருக்குங்க. அதனால தான் நாங்களுமே இப்போ ஒரு லேபர் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அதனால் ஆரம்பிக்கிறப்ப பெரிய கோலோடு ஆரம்பிங்க. அதை வந்து எல்லாருமே அப்ரோச் பண்ணுறதுக்கோ இல்லை எப்படி முடிக்கணுன்றதுக்கு அதுக்கான பிளான்ஸை வந்து செட் பண்ணிக்கோங்க.
1: சூப்பர் சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி சார்.
0: நான் படித்த சோனா காலேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றி.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கிருபாகரன் சார் அவங்களோட மாட்டுப்பண்ணையை பற்றியும் அவங்களோட சுரபி என்டர்பிரைஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அமைதியாகவும் செழிப்பாகவும் வாழணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்டதுதான் நிலையான வளர்ச்சி இலக்குகள். இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 2015 வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டம் 2030 நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு 17 முக்கிய இலக்குகளை கொண்டுள்ளது. இதுல இது உலகத்தின் எதிர்காலத்திற்கான நீண்ட வரைபடம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்படிப்பட்ட SDG அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான வளர்ச்சி இலக்கு பத்தி தான் நிகழ்ச்சியில் நாம தொடர்ந்து பேச போறோம். முதலாவது SDG என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வறுமை, பசி, சமத்துவமின்மை, பருவநிலை மாற்றமா இருக்கட்டும், இது உலக அளவில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய சவால்களா இருக்க ஆரம்பிக்குது. இதை எதிர்கொள்வதற்கான ஒரு கூட்டு முயற்சி தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். இதோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையும் பின்னால் விட்டுவிடக் கூடாது அப்படின்றத இதனுடைய தீமா இருக்க ஆரம்பிக்குது. அதாவது ஒருத்தருக்கு பசியா இருக்கு அப்படின்போது அந்த பசி இல்லாமல் எப்படி இருக்க வைக்கிறது, சமத்துவமின்மை இருக்கு அப்படின்போது அதை எப்படி சரி பண்றது, பருவநிலை மாற்றத்தை எப்படி குறைக்கிறது, இது எல்லாம்

அதுக்கப்புறம் சுத்தமான காற்று, இதெல்லாமே கிடைக்கிறதுக்காக நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்றதான் இந்த எஸ்டிஜி சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுல இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டிஜி 8, அதாவது டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். ஒரு வேலை அப்படின்றது தரமான வேலையா நமக்கு கிடைக்கணும், அது மூலியமா பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது நமக்கு கிடைக்கிறதையும் தாண்டி இந்த நாட்டுக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். நிலையான மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, அது மட்டும் இல்லாம அனைவருக்கும் முழுமையான உற்பத்தி திறன் கொண்ட வேலை வாய்ப்புகள். சோ இதுதான் இந்த எஸ்டிஜி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு வேலை அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அந்த வேலை கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா என்னென்ன பண்ணலாம், இப்போ இருக்க காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறது வந்து சிரமமா இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது, அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கே கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நாம வந்து அதை பத்தி பேச போறோம். அதே மாதிரி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய வாழ்க்கையில வேலை கிடைச்சிருக்கா, வேலை கிடைக்கிறது என்னென்ன சிரமங்கள் இருந்தது, அதை எப்படி சரி பண்ணலாம், சோ நீங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்போது நீங்க எப்படி உங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டீங்க, பொருளாதார வளர்ச்சி எப்படி நீங்க பெருக்க ஆரம்பிச்சீங்க, அது மூலியமா உங்க சமுதாயம் எப்படி வளர ஆரம்பிச்சது அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். இப்போ அடுத்ததா உங்களுக்காக இரண்டு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வணக்கம், என் பேர் சங்கீதா. நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.
1: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
2: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
1: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
2: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
1: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
2: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
3: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களி. இன்னைக்கு SDG 8 பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ SDG 8 இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள், இதை எதுக்காக நம்ம பேசணும் அப்படின்றது எல்லாத்தையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். முதலாவதாக வந்து பொருளாதார வளர்ச்சி. ஒரு நாட்டினுடைய வருமானம் ஆண்டுதோறும் வந்து வளர்ந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கணும். குறிப்பாக வளரும் நாடுகளோட சதவீதத்தை பார்த்தோம் அப்படின்னா 7% வளர்ச்சி அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து டீசன்ட் ஒர்க், அதாவது வேலை கிடைக்கிறது மட்டும் போதாது, அந்த வேலை பாதுகாப்பானதாகவும் இருக்க ஆரம்பிக்கணும், சரியான ஊதியம் தருவதா இருக்க ஆரம்பிக்கணும், தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் மதிக்க கத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த டீசென்ட் ஒர்க் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களோட எண்ணிக்கையை குறைக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி 2025 ஆம் ஆண்டுக்குள்ள அனைத்து வகையான குழந்தை தொழிலாளர் முறைகளையும் வந்து ஒழிக்கதை வந்து இது வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு வந்து கடன் வசதிகள், அதுக்கப்புறம் அரசு உதவிகள் கிடைக்கிறது உறுதி செய்யறது தான் இதோட முக்கிய நோக்கம்
5: கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துல தான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: SDG 8, அதாவது டீசன்ட் ஒர்க் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். நடைமுறையில் இதை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா இது அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை கிடையாது. ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள், சில பழக்கங்களை, சில பொறுப்புகளை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து கண்டிப்பாக இந்த இலக்கை நிஜமாக்க முடியும். அதை பற்றி தான் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் எங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இருளே, தனிநபர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வேலை பற்றின பார்வை அப்படின்றது வந்து நம்மளை மாற்ற ஆரம்பிக்கணும். வேலை அப்படின்றது சம்பளம் மட்டும் தரக்கூடியதாக இருக்கிறதையும் தாண்டி அது நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு. அதனால எந்த வேலையை செஞ்சாலும் மரியாதையோடு செய்ய ஆரம்பிக்கணும். அந்த மனநிலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது அவசியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் ஒரு டிகிரி போதாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். அடுத்தடுத்து டிகிரி படிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து புதுசாக கற்றுக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கணும். கம்யூனிகேஷன், டிஜிட்டல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், தொழில்நுட்ப அறிவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டே இருக்கிறது மூலிமா வேலைக்கு தயாராக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து மாணவர்கள் வந்து படித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு படித்து முடிச்சுட்டு வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காமல் படிக்கிற காலத்திலே நீங்கள் வந்து வேலைக்கு எப்படி தயாராகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கணும். இன்டர்ன்ஷிப் நிறையா பண்ண ஆரம்பிங்க. பார்ட் டைமில் லேர்னிங் அப்படின்றது உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கணும். ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னும் போது அதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த ஆரம்பிக்கணும். அது வந்து நம்ம கற்றுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டூலாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு நேரத்தை வீணாக்காமல் செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுவே பல பேருக்கு வந்து மாற்றம் அப்படின்னு ஏற்படும் நினைக்கிறேன். முக்கியமாக நான் என்ன வேலைக்கு போவேன், எனக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்காம நீங்கள் உங்களுடைய வேல்யூவை கிரியேட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வரும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வேலைக்கு போகிற இடத்துல வந்து நேர்மையான வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். மற்றவங்களுடைய உரிமைகளை மதிக்க கற்றுக்கணும். சேஃப் ஒர்க்கிங் என்வரன்மெண்ட்லாம் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் பாதுகாத்துக்க ஆரம்பிக்கணும். பெண்கள் மற்றும் புதுசாக வரவங்களுக்கு வந்து சம வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக நீங்கள் உதவ ஆரம்பிக்கணும். இதெல்லாமே பண்ண ஆரம்பிக்கணும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து குழந்தை தொழிலாளர்களை வந்து ஊக்குவிக்காமல் இருக்க ஆரம்பிக்கணும். அவங்கள கல்வியில் வந்து முன்னிலைப்படுத்த ஆரம்பிக்கணும். சிறு தொழில்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாத்தையும் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய வாழ்க்கை முறையில் வந்து நம்ம நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். பல பேர் வந்து வேலைக்கு போகிறோம், நம்மளுடைய ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கணும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை ஃபுல்ஃபில்லாக பண்ணணும், அந்த ஒர்க்கு மூலிமா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு போது அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நேர்மையாகவும் வளர்ச்சியை நோக்கி இருக்க நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நம்மளுடைய இலக்கை இந்த SDG 8 வந்து மாற்ற முடியும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன். நேரிலே

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல வேலை வாய்ப்பு அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த வேலை நிலையானதா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி பல பேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா பெரிய சவாலா தான் இருக்க ஆரம்பிக்குது. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மேம்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் இருளி. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலயும் பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. டெம்பரரியா கொடுக்கக்கூடிய வேலைகள் அப்படின்னு அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மக்களுடைய வேலை இழப்பு அப்படின்றது அதிகமா பொருளாதாரத்திலுமே வந்து பல விதமான சவால்களை உருவாக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போது நம்முடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துல சவால்கள் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இருக்க ஆரம்பிக்குது. இந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாமே நாம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அவங்களே வந்து அதிகமாக சோசியல் மீடியா அப்படின்றத பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களே அப்படி இருக்காங்க அப்படின்னு போது அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினராக அவங்க இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கு கவனச்சிதறலா இருக்கட்டும், ஒரு வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கட்டும், இது எல்லாமே உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால். இதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போக முடியாத நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியில வந்து அவங்களால சப்போர்ட் அப்படின்றது அவங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சவால்கள் தான் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்தி சுத்தி இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி நீங்க சொல்லிட்டு போங்க. இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: அழைப்பது யாரோ அழைப்பது யாரோ.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரர்களே. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில SDG 8 அதாவது ரீசன்ட் ஒர்க் எக்கனாமிக் க்ரோத் பத்தி தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது தரமான வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி. இது இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேலையை பத்தின எண்ணத்தை நம்ம வந்து மாத்திக்கணும். குறிப்பா இந்த வேலை வந்து பெரிய வேலை, இந்த வேலை சின்ன வேலை அப்படின்னு நினைக்கிறேன். டிகிரி மட்டும் போதாது ஒவ்வொருத்தரும் வந்து குறைஞ்சபட்சம் அதிகப்படியான வளர்த்துக்கிட்டாங்க அதிகப்படியான வாய்ப்புகள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இளைஞர்கள் அதுக்கப்புறம் மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தடுத்து நான் சொல்ல வேண்டியது, ஃபர்ஸ்ட் வந்து டைம் யூசேஜை வந்து சரியாக பண்ண ஆரம்பிக்கணும். சோஷியல் மீடியாவை வந்து முழுக்க தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் போயிட்டு இருக்கவங்களாலும் சரி, இல்லை ஸ்கூல் போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் கற்றுக்கக்கூடியதை விட்டுறாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாச்சும் ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்கில் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கணும். அதை வந்து நடைமுறையில் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ இருக்க காலகட்டத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா, அதிகமாக எந்த ஒரு பொருள், இப்போ என்னோட எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னோட அக்கா பையன் இருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா வாங்கி கொடுக்கல அப்படின்னா ரொம்ப அடம் பிடிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக தான் வளர்ந்துகிட்டு இருக்காரு இப்போ இருக்க காலகட்டத்தில். ஆனால் அந்த நிலை மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு அதை கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கு அப்படின்னு போது இதை சரி பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கணும். இப்ப தோல்வி அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா தோல்வியிலிருந்து கத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, தோல்வியிலிருந்து எப்படி அடுத்தடுத்து நம்ம போகலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து கத்துக்க ஆரம்பிக்கணும். இதை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே வந்து வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் கடைபிடிக்கலாம் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து SDG 8 பத்தி பேசியிருக்கோம். அதாவது தரமான வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் வேலை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அந்த வேலை கிடைக்குது அப்படின்போது அந்த வேலை சரியான வேலையாக கிடைக்குதா, அந்த வேலையில் நமக்கு பாதுகாப்பு இருக்கா, அந்த வேலையில் சம்பளம் அப்படின்றது நமக்கு கிடைக்குதா அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இருக்க ஆரம்பிக்கணும். அது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க உங்களுடைய குடும்பத்தை வந்து பார்த்துக்க முடியும். அந்த குடும்பத்தின் மூலியமா குடும்பம் வளர்ச்சி அடையுது அப்படின்போது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் வந்து நானும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. அது மூலியமா அவங்களுடைய குடும்பம் வளர ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி என்ன ஆகும் அப்படின்னா இந்த சமூகமே வளர ஆரம்பிக்கும். இந்த சமூகம் வளர ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுடைய ஊர் நம்மளுடைய நாடு அப்படின்றது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இதுதான் இந்த SDG 8 ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குறதுக்கு காரணமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க ஆரம்பிக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சோனா நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு இருந்ததாலும் அதையும் மறக்காம சோனா நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேர்களே. தொடர்ந்து இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் எஃப்எம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேர்களே.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மஞ்சள் தண்ணீர் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய 7 சாத்தியமான நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப சேலம் மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில விவசாயிகள் வந்து மஞ்சள் சாகுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்ச்சிகள்ல நம்ம கேட்டிருப்போம். இப்ப மஞ்சள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய விதத்துல நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கு. மஞ்சள் நீர்ல குர்குமின் இருக்கு. இது அலர்ஜியை குறைக்கிறதுக்கும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவியா இருக்கு. இது உங்களோட உடல்ல நீர் சத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உதவுறதோட செரிமானம் மற்றும் மூட்டு வலிகளுக்கும் நன்மைகளை அளிக்கக்கூடும். பெரும்பாலான ஆய்வுகள் மஞ்சள் நீரை விட அதிக அளவுகளை பயன்படுத்துறதுனால நன்மைகள் மிதமானதாவே இருக்கும். மஞ்சள் தூள் அல்லது துருவிய புதிய மஞ்சள் வேற நீர்ல ஊற வச்சு மஞ்சள் நீர் தயாரிக்கப்படுது. இதுல குர்குமின் அப்படின்ற சேர்மம் இருக்கு. இது அலர்ஜி மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்கும். இத உங்களோட அன்றாட வழக்கத்துல சேர்த்து கொள்றப்ப என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மஞ்சள்ல இருக்கிற முக்கிய சேர்மமும் அதனுடைய பல சாத்தியமான நன்மைகளுக்கு காரணமுமான குர்குமின் ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படுது. இது காலப்போக்கு செல்களை சேதப்படுத்தி நாள்பட்ட நோய்களுக்கு வழிவகுக்கூடிய நிலையற்ற மூலக்கூறுகளான ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்க உதவியா இருக்கு. உடல்ல நீரை சீராக பராமரிக்கிறது, மனநிலை, சீரான குடல் இயக்கம் மற்றும் சருமத்தின் தோற்றம் உட்பட ஆரோக்கியத்தோட பல அம்சங்களுக்கு உதவியா இருக்கு. உங்களுக்கு டெய்லியுமே தேவைப்படக்கூடிய நீரின் அளவு, நீங்க வாழக்கூடிய காலநிலை, உங்களோட செயல்பாட்டு நிலை மற்றும் உடல் நல தேவைகளை பொறுத்து மாறுபடலாம். பெரும்பாலான பெரியவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 9 to 13 கோப்பைகள் தண்ணீர் வந்து தேவைப்படுது. மஞ்சள் நேரடியா உடலுக்கு நீர் சத்து அளிக்கல அப்படின்னாலுமே, மஞ்சள் தண்ணீர் அருந்துறது உங்களோட அன்றாட திரவ தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு எளிய வழின்னு சொல்லலாம். நாள்பட்ட அலர்ஜியானது இதய நோய், 2 நீரிழிவு நோய் மற்றும் மூட்டு வலி போன்ற நோய்களோட தொடர்புடையதா இருக்கு. உங்களோட அன்றாட வழக்கத்துல மஞ்சள் நீரை சேர்க்கறது, குறிப்பா சமச்சீரான உணவோட சேர்த்து கொள்றது, அலர்ஜிக்கு எதிரான உங்களோட உடலின் இயற்கையான எதிர்வினைக்கு ஆதரவளிக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே பெரும்பாலான ஆய்வுகள் உணவு அல்லது பானங்கள்ல இருக்கக்கூடிய மஞ்சளுக்கு பதிலா செறிவூட்டப்பட்ட குர்குமின் சப்ளிமெண்ட்களையே பயன்படுத்தி வராங்க. அதனால அதனுடைய விளைவுகள் குறைவான

0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் கே கர்லின் எபி. நான் ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற ஆர்கனைசேஷனை வந்து நான் பாஸ்ட் 25 இயர்ஸா சேலத்தை மையமாக கொண்டு நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்ப ஜெர்னஸ் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொன்னதானே, ஸ்கில் ட்ரைனிங்ல வந்து நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங்ல வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSDC மூலமா அவங்க நமக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுக்கறாங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் TPI எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலமாக படித்த படிக்காத பெண்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். TNSDC-ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு DSR அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம வந்து இன்னொரு இடத்துல நம்ம சேல்ஸ் பண்றோம், அது எப்படி டெக்னிக்கலா நம்ம பேசுறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கும் இங்கிலீஷ்ல எப்படி நம்ம நல்லா பேசுறோம், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அதுலயும் பேசிக்கா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்து தெரியப்படுத்துறோம். சில இடத்துல பாருங்களேன், பணம் கொடுத்து படிக்க முடியாது, அவங்களுக்குலாம் இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க காசை வந்து ஃப்ரீயாவே கொடுத்து படிக்க வச்சு, அது மட்டும் இல்லாமல் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லி ஸ்டைஃபன் தராங்க. பர் டேக்கு 100 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டைஃபன் தராங்க. இப்ப DSR வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதுல வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வருது, பேசிக்கா ரீடிங் ரைட்டிங் லிசனிங் ஸ்பீக்கிங் வருது, சேல்ஸ் மாடல் வருது, அதுல ஃபயர் அண்ட் சேஃப்டி ஹெல்த் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்துட்டு, லாஸ்ட் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் க்ரூமிங் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் அவங்க நிறைய படிச்சிருந்தாங்கன்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேட்ல வந்து கவர்மெண்ட் முத்திரை போட்ட சர்டிபிகேட், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம டிக்ல போய் நம்ம லோனும் வாங்கிக்கலாம். லோன் வந்து நமக்கு என்ன தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி லோன்ஸ் வந்து 1,50,000 அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதுல சப்சிடியும் இருக்கு, சப்சிடி வந்து 30% நம்ம கட்டவே வேணாம். அந்த மாதிரி வந்து இவ்வளவு சலுகைகள் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுத்து இந்த சலுகையும் கொடுக்கறாங்க. இதனுடைய டியூரேஷன் வந்து உங்களுக்கு 470 hours 45 days வரும். அந்த 470 hours முடிக்கிறதுக்குள்ளார அவங்களுடைய ஸ்கில்லே வேற மாதிரி போயிடும். அவங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் கொடுத்து மைக்க கொடுத்து பேச சொல்லி, அது இல்லாம பிரசன்டேஷன் PPT எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பண்ணி கொடுத்து அவங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து PPT ல வந்து பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. அதே மாதிரி முடிச்ச உடனே நாங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஃபேர் வைக்கிறோம். அந்த ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய திறமைகளை பார்த்து எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்லயும் டை அப் பண்ணிருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாப் ஃபேர் வரக்கப்ப எங்களுக்கு இந்த மாதிரி முடிச்ச கேண்டிடேட்ஸ் இருக்காங்கறப்ப அவங்க அதுக்கேத்த மாதிரி கம்பெனிஸையோ ஆபீசஸையோ என்ன வர வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ இந்த வாய்ப்பை வந்து யாருமே நழுவ விடாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதை எத்தனை பேர் தம்மா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க ஏன் இத சோனா எஃப்எம்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்கறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்கன்றதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு சோனா எஃப்எம்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்துறோம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சட்டங்களும் திட்டங்களும்.
2: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக கூட பேசியிருந்தோம். ஸோ இன்னமும் அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? இப்போது ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன அந்த டைம் லூப் படம் அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது. நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட மாநாடு படம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையாக ஹிட் ஆனது. இந்த படம் நம்ம எஸ்டிஆர் அண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்த படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த மாநாடு படத்துக்கு முன்னாடியே தமிழில் ஒரு டைம் லூப் படம் வந்து வந்திருக்குங்க. என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் வந்துட்டு டைம் லூப் சப்ஜெக்டை மையமாக வச்சு தான் எடுத்திருப்பாங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன 3D படம் அப்படின்னா மைடியர் குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை தான் சொல்லுவோம். ஆனால் தமிழில் ஃபஸ்ட்டு 3D ரிலீஸ் ஆன படம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ஹிட்டான படம் தான் அன்னை பூமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படம் 1985 ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா ராதா ரவி, நளினி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரஜினி சாரை ஒரு மாசான ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்துருப்போம். இன்னும் ஒரு சில பேர்லாம் வில்லனாக கூட வந்து பார்த்துருப்போம். ஆனால் ரொம்பவே சைலண்டாக குடும்ப தலைவன் ரோலில் பார்த்துருக்கீங்களா? 6 to 60 வரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் நம்ம ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி மேனாகவே வந்து வாழ்ந்திருப்பார் அந்த படத்தில். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கான கதையை வந்து எஸ்பி முத்துராமன் சார் இருக்கார்ல டேரக்டர், அவர் வந்து ரஜினி சார் கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஸ்டோரி இருக்கு, நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா ரஜினி சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இல்ல சார், நான் வந்து இப்போ கமர்ஷியல் படம் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த ரோலுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேரக்டர் சாரை பார்த்து நம்ம ரஜினி சார் சொல்றாரு. அதுக்கப்புறமா டேரக்டர் எஸ்பி முத்துராமன் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை வச்சு ஒரு டெஸ்ட் ஷூட் மட்டும் எடுத்துக்கிறேன், அந்த ஷூட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நான் உங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நான் வேற ஹீரோ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சார் சொல்றாரு. அதுக்கப்புறமா ரஜினி சார் அந்த டெஸ்ட் ஷூட்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஓகே ஆனதுக்கப்புறமா இந்த 6 to 60 வரை படத்தில் நம்ம ரஜினி சார் நடிச்சிருப்பாரு. இந்த படமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஸ்ட்டாக தமிழ் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். இப்போ தமிழை தாண்டி மற்ற மொழிகள்லையுமே ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு நோட்டபிள் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம் அப்படின்னா தி ஷீப் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் இந்த வாரம் ரிலீஸாக ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஹிந்தி சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண அவதாரம் Part 1 அப்படின்னு சொல்லி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் தெலுங்கு சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா ரோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். அதுக்கப்புறமா வந்துட்டு கோபாரி கட்டுப்பணியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் தெலுங்குல இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் மலையாளத்திலுமே த்ரீஎம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களும் மலையாளத்தில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ மற்ற மொழிகள்லையுமே ஒரு சில படங்கள் தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. நாம் இன்னும் தொடர்ந்து சினி சினி சினிமா நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்ல 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு, இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறையா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக நம்ம அப்படியே வந்து பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாரமும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. அப்படி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இந்த வாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். நம்ம தனுஷ் அண்ணாரிகாரில் அவர் வந்துட்டு பயங்கர பிஸியான ஒரு ஆக்டர் இன் தி கோலிவுட் அப்படின்னு
2: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ ஒரு சில படங்கள்ல அந்த ஊரோட மண்மனம், அது மட்டும் இல்லாம நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட கலாச்சாரத்தை பேசுற மாதிரியான ஒரு சில படங்கள்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும் போது இப்போ நம்ம வாழ்க்கையவே அப்படியே திரையில பார்த்தப்போ இருக்கும். அந்த மாதிரியான படங்கள்லாம் நிறைய வந்துருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான படங்கள்லாம் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும், ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் மாதிரியே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு படத்தை பத்தி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது 2017 June 2 இந்த டேட்ல ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ஹிட்டான படம் தான் ஒரு கிடாயின் கருணை மனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை டைரக்டர் சுரேஷ் சங்கையா இருக்காருல, அவர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா வித்தார்த், ரவீனா ரவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நிறைய பேர்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கும் தெரியாது. ஸோ ஒரு சில பேர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு கிடாயின் கருணை மனு இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ இருக்காருல, இந்த படத்துக்கான ஹீரோ நம்ம வித்தார்த்தனா இருக்காருல, அவருக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமலே வந்திருக்கும். ஸோ அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து என்ன வேண்டிக்கிறாங்க அப்படின்னா, என்னோட பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சா குலதெய்வ கோயிலுக்கு நான் வந்து கிடா வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவர் நினைச்ச மாதிரி நல்லபடியா கல்யாணம்னா நடந்து முடிக்குது. அதுக்கப்புறம் வேண்டிக்கிட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போய் கிடா வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்கல்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, படத்துக்கான ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து லாரியில குலதெய்வ கோயிலுக்கு கிடா வெட்டுறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரம் லாரி ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓட்டிட்டு போவாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்துருங்க. அந்த நபர் வந்து இறந்துருவாரு. அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தாரு இல்ல, அந்த நபரோட உடலை வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, என்னென்ன சவால்கள் இவங்களுக்கு வந்து வந்துச்சு, என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தாங்க அப்படின்றத இந்த ஒரு கிடாயின் கருணை மனு படத்துல அவ்வளவு சூப்பரா காட்டியிருப்பாங்க. இந்த படத்துக்கான டைட்டிலுக்கும் அந்த கிடாய்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அது என்ன அப்படின்றத நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சில படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஊரோட வழக்கம், அந்த ஊரோட பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்றத ரொம்ப அழகா இன்டெப்தா காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த படத்துலயும் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்து மக்களா நடிச்சிருப்பாங்களா, அவங்களாம் வந்து நடிச்சிருக்க மாட்டாங்க, யதார்த்தமா வந்து பிளே பண்ணிருப்பாங்க. அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துலயும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலா ஒரு கிடாயின் கருணை மனு படம் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு யதார்த்தத்தை பேச படம், ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட பேசுறதுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: சென்னை எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: முன்னாடிலாம் ஒரு காலத்தில் ஒரு சில தியேட்டர்ஸ்லாம் ஆஹா ஓஹோன்னு ஓடி இருக்கும். ஆனால் இப்போது இருந்த சுவடைகளே இல்லாமல் வந்துருக்குங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான தியேட்டர்ஸ்லாம் நிறையவே வந்திருக்கு. ஸோ நாம் சின்ன சின்ன சினிமா நிகழ்ச்சியில் வார வாரம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில தியேட்டர்ஸை பற்றி நம்ம அப்படியே வந்து பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ஒரு பழமையான தியேட்டரை பற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எந்த ஒரு தியேட்டரு, அந்த தியேட்டரில் அப்படி என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ ராமேஸ்வரம் இருக்குல்ல, ராமேஸ்வரத்துல நிறைய ஸ்பெஷல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராமேஸ்வரத்திலுமே எக்கச்சக்கமான பழமையான தியேட்டர்ஸ்லாம் இருக்குங்க. இந்த நிலையில ராமேஸ்வரத்துல இருந்து இப்போ இல்லாம இருக்கிற ஒரு பழமையான தியேட்டரை பத்தி தான் நான் உங்ககிட்ட இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது 1972 கட்டப்பட்ட தியேட்டர் தான் ராமநாத சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தியேட்டரு. இந்த தியேட்டரு அப்போ கட்டும் போது மிக பிரம்மாண்டமா ஒரு நிறைய சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு தியேட்டரா கட்டியிருந்தாங்க. 1972 இந்த தியேட்டரை கட்டி முடிச்சுட்டு எந்த படத்தை தெரியுமா முதல் முதல்ல திரையிட்டாங்க? தேவரின் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாமி படத்தை தான் ஃபஸ்ட்டு மங்களகரமாக ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கும் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடச்சிருந்தது. அதுக்கப்புறமா போக போக எம்ஜிஆர் சாரோட படங்கள், சிவாஜி சாரோட படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இந்த ராமநாத சுவாமி தியேட்டரில் திரையை வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட திரைப்படங்களை இந்த தியேட்டரில் திரையிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மக்களோட வரவேற்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்துதான். அந்த சரௌண்டிங்கில் தியேட்டர்லாம் இல்லாத காரணத்தினால நிறைய மக்கள் எப்படி திரும்ப அந்த தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்காங்க. ட்ரெயின் ஏறி, பஸ் ஏறி நிறைய பேர் வந்து ஊர் விட்டு ஊரெல்லாம் வந்து படம் பார்த்துட்டு போன வரலாறுகள்லாம் அந்த தியேட்டரில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த ஓனர் வந்து மாறுறாங்க. ஃபஸ்ட்டு தாத்தா பார்த்துட்டு இருந்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து கை மாறுது தியேட்டரு. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் சரியில்லாமல் மக்களோட வரவேற்பு அப்படின்றது கிடைக்காம இந்த தியேட்டர் வந்து தடுமாறிட்டு இருந்திருக்கு. படங்கள் வந்து திரையிட முடியாமல் அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இந்த தியேட்டருக்கு வந்திருக்கு. இந்த தியேட்டரில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா, 2008 இந்த தியேட்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து சரியாக ஸ்க்ரீன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2008 இந்த ராமநாத சுவாமி தியேட்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வரைக்குமே எவ்வளோ தெரியுமா டிக்கெட் ப்ரைஸு? 10 ரூபா தாங்க. கேட்கவே அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு இல்லை? ஆண்களுக்கு 10 ரூபாவும் லேடிஸ்க்கு 5 ரூபான்னு அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டோட ப்ரைஸ் 2008 வரைக்குமே இந்த தியேட்டரில் அப்படி தான் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த தியேட்டருக்கு வரவேற்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ ஒரு சில படங்கள்லாம் வருது அப்படின்னா ஆன் டைமுக்கு வந்து போடுவாங்களே, ஆனால் இந்த தியேட்டரில் கொஞ்சம் டிலே பண்ணி போகிறதுனால மக்களோட வரவேற்பு வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் நிறைய மக்கள் அப்படியே விசில் அடித்து ஆரவாரம் பண்ணி கத்தி அவங்களோட ஃபேவரட்டான ஹீரோவை ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு தியேட்டர் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு குடோன் மாதிரியும் இல்லாமல் ஒரு பாலடைஞ்ச ஒரு கட்டிடமாக இந்த ராமநாத சுவாமி தியேட்டர் வந்து காட்சி அளிக்குதுங்க. இது வந்து பார்க்கவே அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான தியேட்டர்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்தந்த தியேட்டர் பற்றின டீட்டெயில்ஸ்னால் நான் அடுத்தடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டடா போய் சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமையும் மலையும். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல முயல் ஆமை ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் முயலுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம். நம்ம எல்லா இடத்துக்கும் வேகமாக போயிடுறோம், எல்லா வேலையும் வேகமாக செஞ்சிடறோம். ஆனால் ஆமை வந்து எல்லா வேலையும் பொறுமையாக தான் செய்யும், எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் போகும். என்ன தான் பண்ணுறது, ஆமைக்கு எப்படி தான் அவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ அதை என்ன பண்ணுச்சுன்னா, முயல் உடனே ஆமைக்கிட்ட போய் கேட்டுருச்சு, நீ எப்படி எல்லா வேலையும் இவ்வளோ பொறுமையாக செய்கிற, எனக்கு இப்படிலாம் செய்கிறதுக்கே பிடிக்காது அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு ஆமை வந்து, எப்பயுமே எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம பொறுமையாக இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னிச்சு. சரி, அதோட அந்த பேச்சை விட்டுட்டாங்க. அண்ட் இன்னொரு நாள் என்னாச்சுன்னா, காட்டில் பயங்கரமான மழை. ஆமை ஒரு இடத்துக்கு மெதுவாக நடந்து போயிட்டு இருந்துச்சு, போகிற வழியிலே இந்த மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஆமை வந்து பொறுமையாக நிதானம் நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ முயலுக்கு ஒரு அவசர வேலை வந்துருச்சு, அதனால முயலும் அங்க வெளியில போற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போ முயல் வந்து இந்த மலையில இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஓடும்போது மழை தண்ணி வலுக்கி விட்டு கீழே விழுந்துருச்சு. அப்போ ஆமை தான் முயலுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வேகமா செய்யறது முக்கியம் இல்ல, கவனமா செய்யணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா குட்டீஸ். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: என் பேர் சேதுமித்ரன்.
1: சேதுமித்ரன், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: நான் 4th ஸ்டாண்டர்ட் சோனாவிலே போ பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறேன்.
1: ஓஹோ, சரி. உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: நிறைய பேர் இருக்கு.
1: யார் யாரெல்லாம் அது நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்க, சொல்லுங்க கேப்போம்.
2: ஃபர்ஹான், ராணா, தனசூரியா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
1: இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? சரி ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எது உங்க ஃபேவரட் சப்ஜெக்ட்?
2: மேத்ஸ்.
1: மேத்ஸ், எனக்கெல்லாம் மேக்ஸை பார்த்தாலே பயமாக இருக்கும், ஐயோ என்னடா இது அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, என்ன எது ஏன் உங்களுக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் சேதுமித்ரன் கூட பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா, கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633300.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னா, அதாவது நிறைய பேருக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு புத்தகம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது புத்தகம் படிக்கிறது கூட ரொம்ப பிடிக்கும். அப்படி டிராவலை பற்றி எழுதின ஒரு புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின தேசாந்திரி அப்படின்ற ஒரு புத்தகம். அவரோட வாழ்க்கையில் அவர் சென்ற பயணங்கள், அந்த பயணங்களில் அவர் சந்தித்த மனிதர்கள், அந்த பயணங்களில் அவர் கிடைச்ச அனுபவங்கள் எல்லாத்தையுமே இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க. ரொம்ப பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் வந்து இருக்குங்க. அதாவது ட்ராவல் பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க, அவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அடுத்த முறை அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணாதவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த தேசாந்திரி. மொத்தமாக இந்த புத்தகத்தில் 41 கதைகள் இருக்குங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சுற்றுலா தலங்கள், அதாவது சுற்றுலா தலங்கள் ட்ராவல் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய இடங்கள் தான் ஞாபகம் வரும், தாஜ்மஹால் அந்த மாதிரி. ஆனால் சின்ன சின்ன இடங்கள், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளேசஸை கூட இந்த புத்தகங்களில் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க. அந்த சுற்றுலா தலங்கள் மட்டுமே இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், அதாவது ஒரு குற்றாலம் போனால் நம்ம வந்து போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுவோம், ஆனால் அந்த குற்றாலத்துக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு தாஜ்மஹால், தாஜ்மஹால் போனால் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஆனால் அந்த தாஜ்மஹாலுக்கான ஒரு ஸ்டோரி, அது எல்லாத்தையுமே இந்த புத்தகம் ஃபீல் பண்ண வைக்குங்க. நம்ம எல்லாருமே ட்ராவல் நிறைய பண்ணியிருப்போம், ஃபேமிலியாகவோ இல்லை தனியாகவோ நிறைய இடங்களுக்கு வந்து போயிருப்போம். அப்படி தனியாக போகும்போது அந்த ட்ராவலில் ஒரு நபரை மீட் பண்ணுவோம், அவங்க நமக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க. அந்த ட்ராவல் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட வந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் அந்த ட்ராவல் முடிஞ்சு நம்ம வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ஒரு மனிதரை பார்க்கக்கூடிய சூழல் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம ட்ராவல்லலாம் மீட் பண்ண மனிதர்களை வாழ்க்கையில் எப்பயுமே வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த ஒரு டைமில் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேஸ் கூட நமக்கு வந்து மறந்துடும். அப்படி இந்த ட்ராவல் பற்றி நிறைய விஷயங்கள், இவரோட வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாருங்க எஸ் ராமகிருஷ்ணன். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. வாழ்க்கையில் பயணம் பற்றின நம்மளுடைய பார்வை மாறும். எஸ் ரா அவர்கள் எழுதின தேசாந்திரி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷாக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சேது மித்ரன் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. அடுத்ததான் நம்ம சேது மித்ரன் கூட பேசிடலாம். அண்ட் இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்க எடுத்துக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள் பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இப்போது சில குழந்தைங்களுக்கு நான்வெஜ் வந்து ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதே சில பேர் வந்து பெருசாக நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்க, வெஜ்ஜே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த நான்வெஜ்ஜை எடுத்துக்காத குழந்தைங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்லாம் எப்படி கிடைக்கும் மேம்?
3: நான்வெஜ்னு பார்த்தா எங்கே என்ன அதிகமாக இருக்கும் ப்ரோட்டீன், அதாவது ஹெல்தி சொல்லுங்கள், பயாலஜிக்கலி அவைலபிள் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் தான் அதிகம். ஸோ வெஜிடேரியனுக்கு வந்து அது கொஞ்சம் கம்மி ஆகுது. அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டோஃபு, அதாவது பன்னீர் சாப்பிட்லாம், யோகர்ட், அந்த நல்ல கெட்டியான யோகர்ட் மாதிரி இருக்கீங்க, அந்த கர்டு ஒன்றும் இல்லை, கர்டே இது மாதிரி சாப்பிட்டா கூட சரி, அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த ஃப்ளா, இந்த இப்போது ரீசெண்டாக இந்த ஃபைவ் சீட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸ்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஃபைவ் சீட்ஸ் இந்த பாட்டில்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இப்போ ரொம்ப அயன் சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் நிறையா இருக்குது, நான்வெஜ் மட்டும் கிடையாது. நம்ம மைண்ட் செட் அப்படி மாற்றி விட்டாங்க இல்லையே, தவிர்த்து மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன இந்த வெஜிடேரியனில் வந்து நீங்கள் இங்கே 2 வாய் சாப்பிட்றது, இங்கே 5 வாய் சாப்பிடும், அவ்வளோதான், அந்த மாதிரி தான் வித்தியாசம். ஸோ வந்து இதுலேயும் நிறைய சோர்ஸஸ், எள்ளு சாப்பிட்லாம், கருப்பு எள்ளு சாப்பிட்லாம், அந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு சோர்ஸஸ்லாம் இருக்குது.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நான்வெஜ் வேணாம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன இன்க்ரீடியன்ஸ், எள்ளு, இந்த ஃப்ளாக் சீட்ஸு, ஸோ ப்ரோட்டீனுக்கு இந்த பன்னீர், டோஃபு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு அந்த முழுமையான நியூட்ரிஷன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முழுமையான சத்துமே நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சம்மரை சமாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே போதும் இந்த வேர்க்குறு கொப்பளம்லாம் வந்து நமக்கு அதிகமாக ஏற்படும். ஸோ சில பேருக்கு ஏற்படும், சில பேருக்கு ஏற்படாமல் கூட இருக்கும். ஆனால் நம்ம இந்த வெயிலில் போகும்போது நமக்கு வேர்க்குது இல்லையா, ஸோ அதனால் ஒரு ஏற்படக்கூடிய கொப்பளம் தான் இந்த வேர்க்குறு கொப்பளம். இது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, உடம்பை கூலிங்காக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது மூலிமா நம்மளோட

உடல் ஆரோக்கியம் வந்து சீராக இருக்கும், ஹீட்டும் அதிகமாக ஆகாது, அதனால் அந்த கொப்பளங்கள் வர்றது வந்து கம்மியாகும். இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள்னா நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக தண்ணி குடிக்கணும் முதல்ல, அண்டு நீர்காய்கள் அதிகமாக நம்ம சாப்பிட்ணும். நீர்காய்கள் மட்டுமே இல்லாமல் ஃப்ரூட்ஸுமே நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இந்த வெயில் காலத்தில் இந்த தர்பூசணி பழம், முலாம்பழம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலிமா உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்தீங்க, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே? தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சேது மித்ரன் கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8.

0: இல்ல ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சேது கூட பேசிடலாமா? சேதுமித்ரன், உங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க ஸ்கூல்ல, ஏன் மேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் சம்ஸ் சால்வ் பண்ண எனக்கு பிடிக்கும்.
0: ஓஹோ, அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டு மேக்ஸ் தான் போல, சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ரொம்ப பிடிக்கும்ன்றீங்க. அப்போ எனக்காக ஒரு டேபிள் சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: எந்த டேபிள்?
0: உங்களுக்கு என்ன டேபிள் தெரியும்?
1: எல்லா டேபிள்ஸும்
0: தெரியுமா? அப்பனா 7 டேபிள் சொல்லுங்க.
1: 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7, 7 பிடிக்கும்னு சொல்றதுக்கு எல்லாமே இருக்காங்க.
0: எல்லா டீச்சரையும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும், மம்மியா டாடியா?
1: அம்மா.
0: மம்மி ஏன்?
1: ஏன்னா கேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சொல்லி தருவாங்க நல்லா.
0: சரி ஓகே ஓகே சூப்பர். சரி இப்போ வந்து நீங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு போக போகிறீங்க இல்லையா, ஸோ சம்மர் வெக்கேஷனை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, இது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க இல்லையா, அது என்ன சொல்லுங்கள்.
1: ஜாலியாக இருக்கலாம், விளையாடலான்னு பீச்சுக்கு போகலாம்.
0: பீச்சா? சேலமில் எங்கே இருக்குது பீச்சு?
1: சேலமில் இல்லை, சென்னையில்.
0: ஓஹோ அப்படியா, சரி ஓகே ஓகே. சரி இந்த தனியாக கிளாஸ்க்கெலாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? போயிடலாம். நீங்க டூருக்குலாம் போயிருக்கீங்களா?
1: போயிருக்கேன்.
0: எங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: மைசூர், அதுக்கப்புறம் ஒரு ஜூ, அந்த பேர் மறந்துச்சு, அதுக்கப்புறம் ஒன் சாக்லேட் ஃபேக்டரி, அவ்வளோதான்.
0: வாவ், இத்தனை பிளேஸ்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன ஏது அதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதெல்லாம் அடுத்ததாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே ஸ்டேடி உண்டாயிருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நம்ம சேது மித்ரன் கூட நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

97.8 ஷக்கலக்க குட்டீஸ். இன்னைக்குமே ஒரு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் சொல்ல போறேன். இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜூஸ் கூட வச்சுக்கலாம். இந்த ஒரு டிஷ் குழந்தைங்களுக்கு மதிய டைம்ல போட்டு கொடுங்களேன், அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அப்படி என்ன டிஷ்ஷு இவ்வளோ பில்டப் கொடுக்கறதுக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கேரட் ஆப்பிள் ஸ்மூத்தி தான். எப்படி பேரே நல்லா ஸ்டைலிஷாக இருக்கா? ஸோ இதுலேயே வந்து குழந்தைங்க ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுவாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் கேரட் 1, ஆப்பிள் 1, ரெண்டையுமே தோல் சீவி எடுத்து வச்சுக்கணும், கட் பண்ணி. அடுத்ததாக பால் 1 கப்பு, தேன் 2 டேபிள் ஸ்பூன். இவ்வளவு தான் இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான இந்த கேரட் ஆப்பிள் ஸ்மூத்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேரட்டையும் ஆப்பிளையும் நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடணும். ஃபஸ்ட்டு அதை வந்து லைட்டாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். அடுத்ததாக ஒரு காட்டன் துணி வச்சு அந்த சாரை வந்து புழிஞ்சி எடுத்துடணும். நம்ம இந்த கேரட்டையும் ஆப்பிளையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா நம்ம புழிஞ்சி எடுத்துடணும். இப்போது அதை தனியாக எடுத்து வச்சு அது கூட 1 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, காய்ச்சி ஆற வச்ச பால், அதை நம்ம அது கூட சேர்த்து ஒரு 2 ஆற்று ஆற்றி, இப்போது தேன் வந்து அது கூட சேர்த்திடணும் 2 டேபிள் ஸ்பூன். அண்ட் அதுக்கு மேலே நமக்கு ஸ்வீட்னஸ் தேவை அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் தேன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷு வந்து விட்டமின் ரிச்சான டிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் அவ்வளோ விட்டமின் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பவருமே பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குழந்தைங்க குடித்தாங்கன்னு வைங்களேன், அவங்களோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அவங்க நீரேற்றமாக இருக்கிறதுக்கு இந்த ஜூஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதும் ரொம்ப பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இப்போது அடுத்தடுத்து பேக் டு பேக்கில் 2 பாட்டு தான் வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787-707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை ஒரு மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாடலை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: பேரண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்?
2: இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைல் தான். மொபைல் அவாய்ட் பண்ணாலே ஈஸியாக க்ரோத் ஆகலாம். ரெண்டாவது அவங்க அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்கறது, அவங்க சொல்கிற மாதிரி இருக்கணுன்றது அது சுத்தமாக அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அதுக்கு அகைன்ஸாக தான் பண்ணணுன்றது தான் இருக்கு, அதிகமாக இருக்குது. பேரண்ட்ஸ் அவங்க கூட மனசு விட்டு பேசி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டாலே குழந்தைங்க எப்படி என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்க ஃபுல்லாக மாற வேணாம். ஒரு 50% மாறினாலே அவங்களுக்கு தேவையானது இவங்க கொடுக்கும் போது பேசும் போது அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக இவங்க பேச்சை கேட்பாங்க, எல்லாமே மாறும். பேரண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணாலே போதும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாறிட்டா முக்காவாசி பிரச்சனைகள் தீந்துரும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சேதுமித்ரன் கூட பேசிடலாம். சேதுமித்ரன், நீங்க டூருக்கு நிறைய இடத்துக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, அதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த இடம் எது?
3: மைசூர்.
1: மைசூர், சரி, அங்க என்ன நல்லா பாத்தீங்க?
3: அதுல நிறைய பேலஸஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அதோட ஃபுட்டும்.
1: ஃபுட்டுன்னதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சரி, உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன? மம்மி சமைக்கிறதுல உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
3: தோசை.
1: தோசை, எனக்கும் தோசை தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு. சரி, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? தோசை வந்து இதனால தான் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு.
3: அது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அது சாப்பிட போது நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும்.
1: நீங்கள் சொல்கிறத கேட்கும் போதே எனக்கு பசி எடுத்துருச்சு. சரி ஓகே, நீங்களும் போய் சாப்பிடுங்க. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ.
1: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இங்கேருந்து இப்போ டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். அண்ட் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஒரு சேஃப்டியான என்வாயர்மெண்ட்டையும் அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் குழந்தைங்க கிட்ட பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கா அண்ட் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தெரியலன்னா அந்த வீட்டு அட்ரஸை வந்து அவங்களோட ரஃப் நோட்லேயோ அப்படி இல்லையா இந்த ஃபைல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு சீட்டில் எழுதி உள்ளே வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அதே நேரத்தில் பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் அவங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி என் கூட. பை பை மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: மணியும் எட்டாச்சு, உங்க தருணும் வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம காங்கிரி காங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு பல மலை சிகரங்களை பத்தி பேசணுங்க. அதே மாதிரி ஒரு மலை சிகரம் தான் ரொம்ப அதிகம் பேசப்படாத மலை சிகரம், ஆனா ஒரு பெரும் சாதனையோட சாட்சியா நிற்கக்கூடிய மலை சிகரம், அதுதாங்க அர்கான் காங்கிரி. இந்த அர்கான் காங்கிரியை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அர்கான் காங்கிரி லடாக் பகுதியில இருக்குங்க. காரகோரம் மலைத்தொடரோட ஒரு சிகரம். என்ன தருண், காரகோரம் அவ்வளோ பெரிய மலைத்தொடரா அப்படின்னா? ஆமாங்க, இது ரொம்ப பெரிய மலைத்தொடர் தான். இந்த அர்கான் காங்கிரியோட உயரம் பார்த்தீங்கன்னா சுமாரா 6,789 மீட்டருங்க. சசர் முஸ்தாக் அப்படின்ற துணை மலைத்தொடரில் மிக முக்கியமான ஒரு சிகரம் இந்த மலை. யாருமே போக முடியாத மிகவும் ரிமோட் பகுதியில் இருக்குங்க. பனிப்பாறைகள், கடுமையான குளிர், அணுக முடியாத பாதைகள், இது எல்லாமே சேர்ந்து ஒரு சேலஞ்சிங்கான இடமா மாத்துது. இந்த மலை ஏறுறது ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டல்ல, எல்லாருமே போகக்கூடிய இடமா இருக்காது அப்படின்னு. இது ஒரு உலகளாவிய சவால்னு சொல்லலாங்க. இந்த சிகரத்தை ஏற முயற்சி செஞ்சாங்க, ஆனா கடுமையான பனிச்சரிவு அபாயம் காரணமா அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. இதுக்கு அடுத்ததான் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு உண்மையான இன்ஸ்பிரேஷன் தான். 2003 வருஷம் முழுக்க பெண்கள் கொண்ட குழு இந்த சிகரத்தை வெற்றிகரமா ஏறினாங்க. இந்த குழுவை வழிநடத்தினவர் ரீட்டா கொம்பு. அவங்களோட 4 பெண்கள் மற்றும் செர்பான்கள் சேர்ந்து ஜூலை 20 2003 வருஷம் ஒரு சாதனையை படைச்சாங்க. இந்த அர்கான் காங்கிரியோட உச்சிய அடைஞ்சாங்க. இந்த சாதனை ஒரு மலையேற்றம் மட்டும் இல்லைங்க, பெண்களோட தைரியம், மன உறுதி, டிட்டர்மினேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. இந்த மலை இன்னைக்கு கூட அதிகமா யாரும் போய் பார்க்காத இடமா இருக்குங்க. காரணம் என்ன தெரியுமா? கடுமையான வானிலை, யாரும் அணுக முடியாத இடம், டெக்னிக்கலா டிஃபிகல்ட்டான இடம். அதனால தான் இது இன்னமுமே ஒரு மறைமுகமான சவாலா இருக்குங்க. இந்த மாதிரி மலைகள் சுற்றுலா தலமா இல்லை, இது உண்மையாலுமே ப்ரொஃபஷ்னலா மலையேற்றம் செய்யறவங்களுக்கான ஒரு பரீட்சைன்னு கூட சொல்லலாம். நேர்களே, அர்கான் காங்கிரி ஒரு மலை மட்டும் உள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு தோல்விக்கு அப்புறம் வரக்கூடிய வெற்றி, ஒரு முயற்சிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சாதனை, இதெல்லாம் இந்த மலை சொல்லக்கூடிய கதை தாங்க. நீங்களுமே உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு உயரத்தை, அதாவது எந்த சிகரத்தை அடைய நினைச்சாலுமே இந்த கதைய ஞாபகம் வச்சுக்கோங்க. முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் இந்த லேக் பக்கத்தில் ஒரு பூங்கா இருக்குங்க. அந்த பூங்காவில் ஒர்க் பண்ணுறவங்க தான் மாரி அப்படின்ற அக்கா. மாரி அக்கா கிட்ட அங்கே மக்களுக்கு தேவையான வசதிகள்லாம் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்ன விவசாயங்கள்லாம் பண்ணுறாங்க, வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத கேட்டப்போ அவங்க நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாங்கங்க. ஆனால் அவங்க ஏற்காடில் அவங்க வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம ஏற்காடுக்கு வந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் சார்.
5: பேர்
4: மாரி.
5: எந்த ஊரு?
4: நாங்க சித்தேரிங்க. 60க்கு மேல சித்தேரி.
5: ஏற்காட்டுல என்னென்ன சுற்றுலா தலங்கள்லாம் இருக்குங்க?
4: சுற்றுலான்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் சார். அண்ணா பார்க்கு, அம்மா பார்க்கு, நம்ம மான் பூங்கா, இங்கே லேட் செட்டு, இதுதாங்க சார் எனக்கு தெரியும். நான் அண்ணா நிறைய இடம் போகலங்க சார்.
5: வாழ்வாதாரத்துக்காக
4: காப்பி மிளகு இதாக இருக்குங்க சார். கிளைமேட்டு கொஞ்சம் வெயிலாக இருக்குங்க சார். மழை டைமில் மழையாக இருக்குங்க சார். நல்லாயிருக்கும் சார், கூலிங்கே நல்லாயிருக்கும். நாங்கள் மான் பொங்கல் தான் சார் ஒர்க்
5: பண்ணுறோம்.
4: நான் ஒரு 6-7 வருஷமாக இருக்குங்க சார்.
5: மான்
4: பூங்கல என்ன இருக்கு? உஞ்சில் இருக்கு, சவுண்டிங் இருக்கு, உள்ள கேம் இருக்கு, சவுண்டிங் அந்த மான் மயில் எல்லாம் சவுண்டிங் அதெல்லாம் இருக்கு. சனி ஞாயிறில் கொஞ்சம் கூட்டம் நிறையா வரும். இதுக்கு மேலே மே மாதம் அப்போ நிறைய கூட்டம் வரும்.
5: நன்றிங்க.
3: ரொம்ப பொறுமையாக இவ்வளோ விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக மாரி அக்காவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நம்மளுடைய சோனா எஃப்எம் சார்பாக. நேர்களே, நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்மின் 9787-7107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜை மட்டும் போட்டு விடுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது நம்ம நிகழ்ச்சியை பற்றி அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் நம்மளோட சோனா எஃப்எம்மின்னுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். நீங்க மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எங்க இருக்கீங்களோ அங்கேயே நேரில் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில ஒளிபரப்பு பண்ணுவேன். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க.

0: 20 years of legacy. Eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 9442592160.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே? தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வானொலி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து இன்னொரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தாங்க கேட்க போகிறோம். ஆமாங்க, உண்மையாலுமே நம்ம ஏற்காட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இருக்காங்கங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயுமே நாட்டுப்புற பாட்டு, கும்மிப்பாட்டு, தெருக்கூத்து, நாடக பாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே பாடுறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த பாடலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்ற நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. நம்ம இருக்காடு சின்னத்தாய் அக்கா செம்மனத்தம் கிராமத்தில் வசிச்சுட்டு வராங்க. அவங்கக்கிட்ட எந்த பாட்டு கேட்டாலுமே பாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சாமிக்கு ஒரு தாலாட்டு பாட்டு பாட சொல்லி கேட்டிருந்தேங்க. அந்த பாட்டையுமே ரொம்ப அருமையாக பாடி காட்டினாங்க. அந்த பாட்டை நான் கேட்டு ரசித்தேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.

அம்மா உனக்கு கல்லே கல் பொழந்து, உனக்கு கருங்கல்ல ஊஞ்சல் பண்டே, உனக்கு மரமே மரம் பொழந்து, அம்மா மாமரமா ஊஞ்சல் பண்டே, இந்த மாமரத்தை ஊஞ்சலில அம்மா நீ மகந்து நல்லா விளையாடுமா.

உனக்கு காலான காலுகள்லாம், உனக்கு காண்டா நல்லா மணி விளக்கே.

0: உனக்கு தந்து வருங்காலுகள்லாம், அம்மா உனக்கு தங்கத்தில போஞ்சலங்கு, உனக்கு ஆயிரங்கள் மண்டகம்மா.
1: எப்படிங்க இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குல்ல இந்த பாடல், எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தல்ல, கண்டிப்பா நீங்க சொல்லணுங்க. நம்ம சோனா எஃப்எம்இன் 9787707 என்ற எண்களை தொட்டு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, எப்படி இருக்கு அப்படின்றத. நீங்க பண்ற மெசேஜை வந்துட்டு அவங்க கிட்ட நான் சொல்லும் போது அவங்க இன்னும் உற்சாகத்தோட அந்த பாடலை பாடுவாங்கங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாலுமே. இந்த மாதிரி ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த நாட்டுப்புற பாட்டு, கும்மிப்பாட்டு எல்லாத்தையுமே அழியாம பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சேலத்துல எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுப்பா.
1: நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் கனி. நம்ம சேலத்துல டிஆர் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனில அகாடமி கவுன்சிலர் வாய்ஸ் ப்ராசஸருக்கு வேகன்ட் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கு மட்டும் சம்பளம் 10,000 இருந்து பிளஸ் இன்சென்டிவும் இருக்கான். டைமிங் மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும்.
0: அப்படியா? அவங்க நம்பர் சொல்லுப்பா.
1: 7070708252. உடனே கால் பண்ணு.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நீங்க நைட் நேரத்துல ஒரு ஆற்றங்கரைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பறவை கல்லுக்கு மேல அமைதியா உட்கார்ந்துருக்கும். சடனா பாத்தீங்கன்னா தண்ணீர்ல காலை மட்டும் வச்சு மீனை பிடிச்சிட்டு போயிடும். அது என்ன பறவைன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ஏற்காட்டுல பதிவு செய்யப்பட்ட பிரவுன் ஃபிஷ் அவுல் தாங்க, அதாவது பழுப்பு மீனாந்தை. இன்னைக்கு இந்த பழுப்பு மீனாந்தையை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோங்க. இதை பத்தி ஏற்கனவே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுல சொல்லப்படாத அதாவது நான் சொல்லாத விஷயங்கள் இப்ப மறுபடியும் உங்களுக்காக சொல்ல போறேங்க. இது மீன் வேட்டையாடுங்க. இதோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெர்ஃபெக்டாக அடாப்ட் ஆகிருக்கும். பெரிய கண்கள் இருட்டில் பார்க்கறதுக்காக, நீளமான கால்கள் தண்ணியில் நின்று வேட்டையாடுறதுக்காக, சக்தி வாய்ந்த நகம் மீனை பிடிக்கிறதுக்காக. கால் விரல்களுக்கு கீழே ரஃப்பான சர்ஃபேஸ் இருக்கும், அது மீனை பிடிச்சா அது வலிக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உதவுதுங்க. அதே மாதிரி இந்த ஆந்தையோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்னா, செம்பழுப்பு நிறத்தில் இருக்கும், கருப்பு கலர் கோடுகள், பெரிய மஞ்சள் நிற கண்கள். இதை பார்த்தா கொஞ்சம் அப்படியே பயமாக தாங்க இருக்கும். பகலில் இது அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. பெரிய மரத்தோட உச்சியில் போய் உட்காந்துக்கும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த மூங்கில் மரங்களுக்கு மேலே உட்காந்துட்ருக்கும். அப்படியே அமைதியாக ஓய்வெடுக்கும். நீங்கள் பார்த்தாலுமே அது வந்துட்டு நகராதுங்க, அதே இடத்துல தான் இருக்கும். நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் அது உங்களை எதுவுமே பண்ணாது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 48-61 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குங்க. அதே மாதிரி இது ரெக்கையை விரிச்சிச்சு அப்படின்னா 125-140 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது ஒரு பெரிய பறவைங்க. இதை பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக பாருங்க, ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்க. நம்ம ஏற்காடு கொட்டச்சேடு ஆத்துப்பாலம் பகுதியில் போனீங்க அப்படின்னாலே அந்த நீரோடை போகுது இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரங்களில் இருக்கும். எங்கேயுமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இறங்கி பார்க்காதீங்க. தூரமாக நின்று அந்த ஆந்தையை பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது இல்லீகலான ஒரு விஷயம், அங்கே வந்துட்டு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்ற ஆந்தைகளுக்கும் இந்த ஆந்தைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மற்ற ஆந்தைகள் சைலண்டாக பறக்கும், ஆனால் இந்த ஃபிஷ் அவுல் விங் சவுண்டு கொஞ்சம் லைட்டாக கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஃபெதர்ஸ் வந்துட்டு சாஃப்டாக இருக்காதாங்க. அதனால இதை வந்துட்டு பவர் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நிகழ்ச்சியில் வந்துட்டு இது சைலண்ட்டாக பறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. ஆனால் சைலண்ட்டாக உட்காந்துட்டு தான் இருக்கும், சைலண்ட்டாக பறக்காது. இதோட ரெக்கையோட சத்தம் மட்டும் லைட்டாக கேட்குங்க, அது ரொம்ப பெருசாக கேட்காது. நமக்கு கேட்கும், ஆனால் சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கேட்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தாங்க. நம்ம ஊரில் குளம் வயலுக்கு பக்கத்தில் இந்த ஆந்தை மீன் தவளை நண்டு எல்லாத்தையுமே சாப்பிடும். பூச்சி கட்டுப்பாட்டில் கூட வந்துட்டு உதவி செய்துங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்தியா இலங்கை தெற்காசியா முழுசுமே இருக்குங்க. முக்கியமாக ஆறு ஏரி குளத்தில் நீர் இல்லாத இடத்துக்கு இது போகவே போகாதுங்க. இது நீரில் முழுக்க மூழ்காது, இதோட கால்கள் மட்டும் அப்படியே யூஸ் பண்ணும். சில நேரங்களில் அப்படியே வந்துட்டு தண்ணியில் நடந்து வேட்டையாடுங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, நீந்துற மாதிரியும் இருக்கும், ஆனால் நிற்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா பொறுமையாக நின்று தூரத்துலேருந்தே அந்த ஆந்தையை பார்த்து ரசிக்கலாம். நீங்கள் ஏற்காடுக்கு போனீங்க அப்படின்னா, இயற்கையோட ஒவ்வொரு உயிருமே ஏதாவது ஒரு காரணத்தோடு தாங்க வாழுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினமுமே பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட ஒரு முக்கியமான பழங்குடி குழுவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அல்யாவர்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பற்றி தாங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. அல்யாவரே அப்படிலேனா அல்யாவார் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த மக்கள் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பிராந்தியத்தில் வாழக்கூடிய ஒரு பழங்குடி சமூகம் தாங்க. சுமார் 1200 மேற்பட்ட தொடர்புடைய இனக்குழுக்களை கொண்ட இந்த சமூகத்துக்கு தனித்துவமான கலாச்சாரம், மரபு மற்றும் வாழ்க்கை முறைகள் இருக்குங்க. இந்த மக்களோட வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு அவங்களோட கலை தான். அவேலியே ஓவியம் அப்படின்ற பாரம்பரிய ஓவியக்கலை இவங்களோட அடையாளம் மாதிரி இருக்குங்க. இந்த ஓவியங்கள் வெறும் படங்கள் மட்டும் இல்லை, அது அவங்களோட கதைகள், நம்பிக்கைகள் மற்றும் இயற்கையோட இருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்துதுங்க. 1974 ஆராய்ச்சியாளர் நார்மன் டிண்டேல் சொன்ன மாதிரி அல்யாவரே மக்களுக்கு சுமார் 46,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பாரம்பரிய நிலங்கள் இருந்திருக்கு. ஆறு, பண்டே ஆறு, மலைகள் மற்றும் சிற்றோடைகள் இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதியா இருந்திருக்குங்க. அவங்கள முக்கிய குடியிருப்பு பகுதிகளில் ஒன்று யூட்டோபியா குழு பகுதி தாங்க. இது ஆலி ஸ்பிரிங்ஸ்க்கு வடக்குல சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. இவங்களோட மொழியை பத்தி பேசணும் அப்படின்னா அல்யாவரே மக்கள் அப்பர் அரண்டே மொழியில ஒரு வட்டாரமான அல்யாவரே மொழியை பேசுறாங்க. இது அவங்களோட அடையாளத்தை காக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம்ங்க. இவங்களோட சமூக அமைப்புமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவங்க கிட்ட 4 பிரிவுகள் கொண்ட திருமண முறை இருந்திருக்கு. பிட்ஜாரா, வாரிஜா, கிமாரா, புலா. இந்த அமைப்பு சமூக ஒற்றுமையையும் சமநிலையையும் பாதுகாக்க உதவுனதுங்க. 1969 இவங்களோட மக்கள் தொகை சுமார் 500-600 வரைக்கும் தான் இருந்திருக்கு. ஆனா 2016 கணக்கெடுப்பு படி யூட்டோபியா பகுதியில மட்டும் 347 அல்யாவரே மக்கள் பதிவு செய்யப்பட்டாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வெறும் 4% குடும்பங்கள் தான் வீட்டுல ஆங்கிலம் பேசுறாங்க. அதாவது அவங்க இன்னும் தங்களோட சொந்த மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்துட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாம 1980 இந்த மக்கள் தங்களோட பாரம்பரிய நிலங்களை மறுபடியும் வாங்கறதுக்காக போராடினாங்க. அதோட பலனா 1992 சில நிலங்கள் அவங்களுக்கு திரும்பி கொடுக்கப்பட்டது. சில சுவாரஸ்யமான வார்த்தைகள் என்ன தெரியுமா இவங்களோட மொழியில? அகிரா அப்படின்னா கங்காரு அப்படின்னு அர்த்தம். அரங்கா அப்படின்னா ஈமு. அரிங்கா அப்படின்னா நாய், அப்படி இல்லைன்னா டிங்கோ அப்படின்னு சொல்லப்படுது. இரம்பா அப்படின்னா தேனிரும்பு. இப்படி அவங்களோட மொழியும் இயற்கையோட தொடர்பு கொண்டதா இருக்குங்க. அல்யாவரை மக்கள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாத்துறது நம்மளை காப்பாத்துறதுக்கு சமம் அப்படின்னு. இன்னைக்கு வேகமான உலகத்துல கூட அவங்க தங்களோட மொழி, நிலம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்துட்டு வர்றது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன எஃப்எம்ஏ 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை வேணியர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் நான் வந்து பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி வயநாடு நிலச்சரிவு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த ஒரு கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேங்க. அந்த நிலச்சரிவுனால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஜூலை 29 அந்த ஒரு நாள் யாருமே வந்து மறக்க மாட்டாங்க. அதாவது எல்லாருமே ரொம்ப நிம்மதியாக தூங்குற நிம்மதியாக இருக்கிற ஒரு நேரம் அப்படின்னா அந்த இரவு நேரம். எல்லா கஷ்டங்களையும் மறந்துட்டு எல்லா துன்பங்களையும் மறந்துட்டு நிம்மதியாக உறங்கிக்கிட்டு இருக்க அந்த ஒரு நேரத்தில் அந்த வயநாடு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் சூரல்மலா, முண்டக்கை, மேப்பாடி இந்த ஒரு பகுதிகளில் அந்த இயற்கை சீற்றம், இயற்கை அழிவு அப்படின்றது ஏற்பட்டதுங்க. தொடர்ச்சியாக அந்த நிலச்சரிவுகள், தொடர்ச்சியான அந்த 3 நிலச்சரிவுகள், அந்த நிலச்சரிவுகள்னால் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்பட்ட சில பாதிப்புகள். அதே மாதிரி மழை ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குங்க. பெருமழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த மழையினால் வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட்டதுனால அந்த வெள்ளம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகுதுங்க. நிறைய வீடுகள் அடிச்சுக்கிட்டு போகுது அந்த வெள்ளத்தில். மக்களோட அந்த நிலை டோட்டலாக மாறுதுங்க. மனிதர்கள், விலங்குகள், வாகனங்கள், அவங்களுடைய வீடுகள், அதே மாதிரி பாதைகள், இது எல்லாமே அந்த தண்ணியில் வந்து அடிச்சிட்டு போகுதுங்க. அதாவது கிராமத்தையே அந்த தண்ணியில் வந்து அடிச்சிட்டு போகுதுங்க. இதனால் பாதிக்கப்பட்டது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, எக்கச்சக்கமான நபர்கள், சில கிராமங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்படுதுங்க. தொடர்ந்து இந்த ஒரு கதையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து பேசலாங்க.

0: ஏ நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
4: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஒரு பெரிய துயரமான ஒரு விஷயம், வயநாடு நிலச்சரிவுங்க. அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோட ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. வீடு, அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாலங்கள், விலங்குகள், உயிர்கள், வாகனங்கள் இப்படின்னு எல்லாமே அந்த ஒரு நிலச்சரிவு மூலியமாக அழியுதுங்க. அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுதுங்க. இந்த ஒரு விஷயம், அதாவது கடவுளின் தேசம் அப்படின்னு கேரளாவை சொல்லுவாங்க. அந்த கேரளாவோட ஒரு பகுதி தான் வயநாடு மாவட்டம். அந்த வயநாடு பகுதியோட ஒரு பகுதி தான் சூரமல்லா, அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முண்டக்கை, அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இடம், இன்னொரு ஊர் மேப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பகுதிகளில் அந்த நிலச்சரிவு தொடர்ந்து ஏற்படுதுங்க. அதாவது அந்த அழுகுரல்கள், அப்படியே மக்கள் கதறாங்க, எக்கச்சக்கமான நபர்கள் உயிரிழக்கிறாங்க, நூற்றுக்கணக்கானோர் அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்கள தவிர மற்ற எல்லாத்தையுமே இழக்கிறாங்கங்க. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முகாம்களில் அவங்கள வந்து தஞ்சம் அடைஞ்சிக்கிறாங்க. எல்லா இடங்கள்லேயும் அந்த ப்ரே ஃபார் வயநாடு, ப்ரே ஃபார் வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு குடும்பம், அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து அந்த மீட்பு பணிகள் நடந்துட்டுருக்கு. அந்த ஒரு டைம் ஒரு 4 நாட்கள் ஆகுதுங்க. யாராச்சும் காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க. அன்னைக்கு நீத்து ஜோஜோ அப்படின்ற ஒருத்தர், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் நள்ளிரவு சூரமல்லா உயர்நிலை பள்ளியில் சாலையில் அவரோட வீட்டில் அவர் வந்து இருக்கிறாருங்க, தூங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து இந்த கதையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ பாடல்கள் வருதுங்க, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: இதழ் ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: தீபா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? தண்ணி வருது, போய் புடிமா.
1: அம்மா, லீவ் டைம்ல கூட எனக்கு வேலை வைப்பியாமா?
0: தீபா, இந்த வெயில் காலத்துல தண்ணி வரதே பெருசு. இப்ப புடிக்காம விட்டா அடுத்து 10 நாளைக்கு தண்ணி வராது.
1: சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், இருமா.
0: உனக்கெல்லாம் தண்ணியோட முக்கியத்துவம் இப்ப புரியாது, எதிர்காலத்துலதான் புரியும்.
1: சாதாரண தண்ணி தானம்மா.
0: தீபா, தண்ணி எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா உனக்கு? வெயில் காலத்துல நமக்கு தண்ணியோட தேவை இன்னும் தான் அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கணும், புரியுதா?
2: வெயில் காலத்தில் குடிநீரின் தேவையை உணர்ந்து முடிந்தவரை சேமித்து வைப்போம். இன்று நாம் சேமிக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமக்கான பெரும் பலனை தரும். சமூக கரையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, வயநாடு நிலச்சரிவு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோட ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேங்க. அன்னைக்கு நள்ளிரவு ஒரு மணி அந்த ஒரு சூழ்நிலையில், சூரல்மலா அப்படின்ற பகுதியில், சூரல்மலா உயர்நிலைப் பள்ளி அந்த ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நீத்து அவர் வந்து தூங்கிட்டுருக்காருங்க. அதாவது அவர் யார் அப்படின்னா, ஒரு மருத்துவக் கல்லூரியோடைய முன் அலுவலக ஊழியர் நீத்து. அவர் அழுக்கு, அதற்கப்புறம் அந்த என்ஜின் ஆயிலோட ஒரு நாற்றம், அதனால் அவர் வந்து விழிச்சிக்கிறாருங்க. அப்புறம் அவங்களுடைய கணவர் ஜோஜோ வி ஜோசப்பை வந்து எழுப்புறாங்க. அதற்கப்புறம் அவங்க வீட்டில் அந்த தண்ணீர் அதிகமாக உள்ளார நுழைஞ்சிருக்கிறத பார்க்குறாங்கங்க நீத்து. அதே மாதிரி தன்னுடைய வீட்டு முன்னாடி எங்கிருந்தோ வந்து அந்த தண்ணி மூலியமாக அடிச்சுட்டு வரப்பட்ட வாகனங்கள், சேர், சகதி, இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்கங்க நீத்து. திடீர்னு வந்து ஒரு நள்ளிரவு ஒரு மணிக்கு நல்லா எல்லாருமே தூங்கிட்டுருக்க ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு அசம்பாவிதம், அது அவங்களால வந்து அந்த ஒரு சமயத்தில் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியாக தானே இருக்கும் எல்லாருக்குமே. ஐயோ, நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஆயிரப்போகுது, நம்ம வீட்டுக்கு எதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு. அப்போ அந்த ஒரு நிலைமை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு நீத்து உணர்றாங்க. ஒரு மணிக்கு அவங்க அதெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு 1:30 இருக்கும். இப்போ மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சூரல்மலாவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, தங்களுடைய அந்த வீடு தண்ணீரில் மூழ்கி இருக்குது, அதாவது ஓரளவுக்கு வந்து மூழ்கி இருக்குது, யாராவது எங்களை காப்பாற்றுங்க, காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீத்து அழுதுகிட்டே ஃபோன் பண்ணியிருக்காங்கங்க. தொடர்ந்து என்ன ஆனது, அவங்களுக்கு அந்த ஆதரவு கிடைச்சதா அப்படின்றத நான் வந்து சொல்கிறேங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. இன்னைக்கு வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோட ஒரு கதை, நீத்து அவங்களோட ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. அன்றைக்கி 1 மணிக்கு அவங்க வந்து ஏதோ வாசனையெல்லாம் வருது, எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. கரெக்டாக 1 மணிக்கு அப்போ அந்த வீடு முன்னாடி காரு, அதற்கப்புறம் இன்னும் சில வாகனங்கள் எல்லாம் அடிச்சுட்டு வந்து சேரில் வந்து அந்த மூழ்கி ரொம்ப சகதியாக இருக்கிறத பார்க்குறாங்கங்க. 1:30 மணிக்கு அவங்க வந்து மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சூரல் மலாவில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, எங்கள் வீடு தண்ணீரில் மூழ்கி இருக்குது, ஓரளவுக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்கங்க. அதற்கப்புறம் 1.25 மணி நேரம் நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாகுது. 2:45 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்களை வந்து காப்பாற்றுங்க, வீட்டை விட்டு வெளியே வர்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் இருக்குது, நிலச்சரிவு வந்தால் நாங்கள் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டுருவோம், ரொம்ப விளிம்பில் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அழுதுருக்குறாங்க. 2:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு சுரல் மலாவுக்கு அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே வராங்க. 2:30 இவங்க ஃபோன் பண்ணுறாங்க, 2:30 வந்து வராங்க. ஆனால் நீத்து அவங்களுடைய அந்த வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்தை கடந்து தான் அவங்க வீட்டுக்கு போக முடியும். அந்த பாலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரில் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல, அவங்களுடைய நண்பர்களும் வந்து அங்கே போக முடியல. 2:50 வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவமனையிலேருந்து ஒரு அழைப்பு வருது, அதற்கு வந்து நீத்து பதில் சொல்கிறாங்க, முண்டக்கை நிலச்சரிவு வந்து ஆற்றை வந்து எங்கள் பக்கம் திருப்பி விட்டுருச்சு, அதே மாதிரி எங்கள் வீடு தான் இப்போ இருக்கிறதுலே பாதுகாப்பான இடம், எங்கள் வீட்டை விட்டு எங்களால் நகரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீத்து அந்த மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கங்க. ஆனாலும் நாங்கள் வந்து காப்பாற்றப்படணும், எங்களை வந்து காப்பாற்றிடுங்க அப்படின்னும் வந்து கேட்குறாங்கங்க. அந்த அழைப்பை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது இதுதான் அவங்களுடைய கடைசி அழைப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சில நிமிடங்களில் அந்த 3வது நிலச்சரிவு ஏற்படுதுங்க. அவங்களுடைய வீடு பார்த்திங்க அப்படின்னா 2BHK வீடு, வீட்டோட சமையல் அறையில் நீத்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த நீத்து மட்டும் அந்த தண்ணீரில் அடித்து செல்லப்படுறாங்க. அப்புறம் இன்னும் 2 அறைகளில் அவங்களுடைய 5 வயது மகன், அவங்களுடைய கணவர், கணவரோட பெற்றோர்கள் அதாவது மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. நீத்து மட்டும் அடிச்சுட்டு வந்து போயிடுறாங்கங்க அந்த தண்ணீரில். உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து பாடல்களுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் பேசலாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் கூட. 2024 July 29 இரவு, எல்லாருமே இரவு நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கிட்டுருக்க ஒரு நேரம். கேரளாவில் வயநாடு அப்படின்ற மாவட்டத்தில் சூரல்மலா, முண்டக்கை, மேப்பாடி இந்த ஒரு பகுதிகளில் இயற்கை பேரழிவு, அதாவது வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டதுங்க. அப்படி நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. மனிதர்கள் மட்டுமே இல்லாமல் விலங்குகள், வீடுகள், வாகனங்கள், சில கிராமங்களே வந்து முழுவதுமாக பாதிக்கப்பட்ட சூழ்நிலை கூட இருக்குங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோட ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேங்க. நீத்து அவங்க அந்த விடிகாலம்னு சொல்ல முடியாது, ஒரு 1:30 அப்போ வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்குறாங்க. வீடு சுற்றிலும் தண்ணி, வாகனங்கள், சேறு, சகதி அப்படின்னு வீடை சுற்றிலும் வந்துருக்குங்க. இப்போ அவங்க வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏதோ எல்லாமே அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும், காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2:30 திரும்பவும் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க நண்பர்கள்லாம் இவங்களுடைய வீட்டுக்கு வர முடியல, ஏன்னா அந்த பாலம்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, பாலத்து வழியாக தான் வர முடியும். அப்போ ஒரு கட்டத்தில் இவங்களுடைய வீடுமே அடிச்சுட்டு போகுதுங்க தண்ணீரில், அதாவது அந்த வீட்டில் ஒரு அறை மட்டும் தண்ணீரில் அடிச்சுட்டு போகுது, அதில் நீத்து இருக்கிறாங்க. மற்றபடி இன்னொரு அறையில் அவங்களுடைய கணவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தை, மாமனார், மாமியார் எல்லாருமே இருக்கிறாங்க. நீத்து மட்டும் அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுறாங்கங்க. இப்படி அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பம், இந்த குடும்பம் மாதிரியே அந்த வயநாடு நிலச்சரிவில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரையுமே இழந்திருக்கிறாங்க. தனியாக அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, குழந்தைகள், மனைவி அப்படின்னு எல்லாத்தையுமே இழந்து தனி ஒருத்தராக இருந்தவங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியுங்க. இந்த ஒரு கதை எல்லாரையுமே வந்து ரொம்ப கலங்க வச்சுருக்கும். அந்த ஒரு டைமில் எல்லாருமே நம்ம வந்து ஃப்ரீ ஃபார் வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பல வருடங்கள், அதாவது 2 தாண்டி ஆயிடுச்சு. இந்த ஒரு கதை எல்லாரையுமே திரும்பவும் அந்த ஒரு வருத்தத்துக்குள்ளார கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.